0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஷ்ட மாதம் 24 பராப வருடம் வைகாசி திங்கள் 31 2026 ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை 5:51. நமது ஆகாஷவாணி மதுரை 1269 எமது காலை ஒளிபரப்பு இனிதே துவங்குகின்றது.

நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. சொன்னால் நம்முடைய நெஞ்சமே நம்மை துன்புறுத்தி வருத்தும். குறள் எண் 293 அதிகாரம் வாய்மை.

0: நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. சொன்னால் நம்முடைய நெஞ்சமே நம்மை துன்புறுத்தி வருத்தும். குறள் எண் 293, அதிகாரம் வாய்மை.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் பவனி வர காத்திருக்கும் நிகழ்ச்சியின் நேரமும் காலை 6 மணிக்கு செய்திருக்கோம். 6:05 ஆங்கில செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவே கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:05 பத்தி மாலை 6:35 ஒரு சொல் கேளீர், இன்றொரு செய்தி, அறிவிப்புகள். இன்றொரு செய்திகள், மண் பரிசோதனையின் அவசியம், அதன் பயன்களும் குறித்து தகவல் வழங்குவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மும் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7 மணிக்கு காலை தென்றல், 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மூட்டுகளுக்கான யோகா பயிற்சிகள் பற்றிய சிறப்பு தகவல் தருகிறார் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். பகுதி 4 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்திருக்கும் 8:02 மதுரை தென்றல், 8:15 காங்கிரஸ் செய்திகள் இளைஞ்சல், 8:30 மதுரை தென்றல், 8:45 வளமாய் வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 9 மணிக்கு இசைப்பெட்டகம், மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு, டி எஸ் வேம்பு ஐயர் துணைப்பாட்டு, லால்குடி ஜி ஜெயராம் அவர்களின் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை மிருதங்கம், உமையால்புரம் கோதண்டராம ஐயர் கடம்.

பத்து மணிக்கு ஸ்டேஜிற்கும் 12 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு ஸ்டேஜிற்கும் 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர் கேட்கலாம். தொடர்ந்து மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 காங்கிரஸ் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் கே முத்து நாகசுரம், கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர் தவில், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கணிந்த வாழ்வு சென்னை அஞ்சலாக கேட்கலாம், முதுமை இனியதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறுகிறது. 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கில செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசை பயிற்சி, 2:55 வாணில அறிக்கை, 3 மணிக்கு மதுரை தென்றல், 4 மணிக்கு நாடகம் நதியே தேடும் கடல் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 5 மணிக்கு குட்டிஸ் நேரம் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 5:30 கிராமிய தென்றல் விருதுநகர் மாவட்ட காமாட்சிபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வெள்ளுப்பாட்டு படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும் 6:05 ஆங்கிலத்து செய்திகள், 6:10 ஒருவிட பாடல் உனக்காக வாழ்த்துகிற திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெறுகிறது, 6:30 மகளிர் ICC T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2026 இங்கிலாந்தில் உள்ள பர்ஹம் எப்ஜின்ஸ் நடைபெறும், இங்கிலாந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் அணிகளுக்கு இடையிலான நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல்சியை கேட்கலாம். நமது நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் நிகழ்ச்சியில் செயலில் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், தென்காசி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் செந்தில், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணுமணியும் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர்த்தி உண உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரபிவர்ஷி அகில பாரத் சங்கீத் சபா, ஜே எஸ் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவு. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியின் நேரமும். இனி 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. ஆகாஷவாணி மதுரை.

0: முடியலையோ.
1: அதாவது
2: அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
3: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
4: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி எச்சல்.

0: Addressing the CSIR RISE conclave in Bengaluru, ISRO chief explained that Chandrayaan-3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on the moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that U.S. President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. U.S. President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The U.S. president also contrasted the proposed agreement with a 2015 Joint Comprehensive Plan of Action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the 3-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch-rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனிமனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரை சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கட

0: முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன் அருளில்லாத மனத்தை உடையவன் பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன் மற்றவர்கள் மேல் கோபப்படுவன் கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன் துறவிக்கு துன்பம் விளைவித்தவன் இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும் அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களும் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தபத்தை அழிக்கும் இரண்டு அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான் கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

நேரம் 6:25 25 நிமிடம். பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் பக்தி மாலை. பக்தி மாலை நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: இன்று பராவ வருடம் வைகாசி திங்கள் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நீர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி ஆகிய இரு நாட்களும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி அன்று தீவன தயாரிப்பு பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் 4 மணி வரை 9488575716 என்ற கைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்து தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, வண்டு வருமுன் தென்னையை காத்திடுவோம். தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடியது காண்டாமிருக வண்டு. இதன் தாக்குதல் தென்னை மட்டுமின்றி பாக்கு, எண்ணெய் பனை, ஈச்சை மரம் ஆகியவற்றிலும் காணப்படும். தாக்குதலின் அறிகுறி, காண்டாமிருக வண்டுகள் தென்னையின் உச்சியில் விரிவடையாத குருத்து பாகத்தினை துளையிட்டு

0: உள்ளே இருக்கும் மொட்டு பகுதியை தின்றுவிடும். இதனால் எஞ்சிய குருத்து விரியும்போது தென்னை மட்டை முக்கோண வடிவில் சீராக கத்திரியால் வெட்டியது போல இருக்கும். மொட்டு பகுதியை மென்றபின் மீதியாகும் மரச்சக்கையை உள்ளே சென்ற துவாரம் மூலம் அடிமட்டையின் இடுக்குகளிலிருந்து வெளியே தள்ளும். சில சமயங்களில் இளம் கன்றுகளின் குருத்து அழிந்து விடுவதால் மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த தோப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எருக்குழிகளில் உள்ள காண்டாமிருக வண்டின் முட்டைகள் புழுக்கள் கூட்டுப்புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். இரவு நேரங்களில் விளக்கு பொறியினை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 5 எண்கள் என வைத்து வண்டுகளை அதிக அளவில் கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு 150 கிராம் வீதம் அல்லது ரச கற்பூரம் அதாவது அந்துருண்டை 3 எண்களை நடுக்குருத்தின் மட்டை இடுக்குகளில் வைக்கலாம். ஒரு மண்பானையில் 5 லிட்டர் தண்ணீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். மெட்டாரைசியம் பிவேரியா இரண்டையும் ஒரு மரத்திற்கு 10+10 கிராம் வீதம் எடுத்து துவாரம் உள்ள பகுதியில் போட்டு மூடிவிடலாம். அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5+5 கிராம் அளவு எடுத்து நன்கு கரைத்து தென்னங்குருத்து பகுதியில் ஊற்றிவிடலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870393924222. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: மண் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் அமைப்புகளோட தொடர்புடையது. ஏன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் சோல் ஆஃப் இன்ஃபினைட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா எண்ணற்ற உயிர்களுக்கான ஒரு ஆன்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மண் அப்படிங்கிறது பயிர் வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ பல நுண்ணுயிர்களுக்கு வாழ்வதற்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கிறது. என்னன்னா இந்த நம்ம ஒரு பிடி நல் மண் வளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அதிகமான நுண்ணுயிர்கள் அதில் இருக்குது. இந்த உலகத்தில் உள்ள நம்ம மனுஷ பாப்புலேஷனை விட அதில் அவ்வளோ நுண்ணுயிர்கள் வந்து இருக்கிறது. இதை வந்து எப்படி மனித உடம்போட நான் கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இருக்க ரத்த ஓட்டங்கள் மாதிரியே மண்ணுக்கும் வந்து அந்த நீர் ஓட்டம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. நமக்கு இருக்க செரிமானம் மாதிரி மண்ணில் எதை போட்டாலும் மக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு மூளை இருக்க மாதிரி மண்ணுக்கு மூளை பார்த்தோம் அப்படின்னா கிளே அப்படிங்கிற மாதிரி களி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்து மனுஷ உடம்போட மண்ணை வந்து ஒப்பிடலாம். மண் மாதிரிகள் வந்து நம்ம இந்த முறையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதில் வந்து அந்த விவசாயினோட பெயர், முன்னாடி என்ன பயிரிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பயிரிட போகிறாங்க இப்படிங்கிற விவரத்தை எல்லாத்தையும் அந்த பாலித்தீன் பேக்கில் போட்டு ஒரு மண் பரிசோதனை நிலையத்துக்கு நம்ம வந்து அனுப்பிச்சோம் அப்படின்னா ஒரு 10 to 15 நாளுக்குள்ள அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, திரும்ப நீங்கள் பயிரிடணும் அப்படின்னா எவ்வளோ உரம் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் வந்து மண் பரிசோதனை நிலையத்துலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து உரத்தினோட அளவு வந்து நல்லா பாதியாக குறைச்சிடலாம். குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மண் வளத்தையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம். ஏன்னா நம்ம இப்போ ரசாயன உரங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்த தள்ளப்பட்டுட்டோம், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்க சத்துக்களோட இதை கொஞ்சமாக குறைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் மண் வளம் வந்து கூடும். நார்மலாக ஒரு 280 to 450 கிலோ தலைச்சத்து வந்து இருக்கணும் ஒரு ஹெக்டரில். அதே நம்ம மணிச்சத்து பார்த்தோம் அப்படின்னா 11 to 22 கிலோ ஹெக்டருக்கு இருக்கணும். தாம்பல் சத்து பார்த்தோம் அப்படின்னா 110 கிலோலேருந்து ஒரு 280 கிலோ வரைக்கும் மண்ணில் இருக்கணும். குறைச்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேம்படுத்தணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உரத்தை நம்ம வந்து பார்த்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். பொதுவாகவே நம்ம இந்திய மண்ணில் எல்லாத்துலேயுமே இந்த சாம்பல் சத்து அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்குள்ள இதில் 450 இருந்துச்சு அப்படின்னா இந்த சாம்பல் சத்தே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா அதில் பாதி பிரிஞ்சிடும். என்னென்னா அந்த ஒரு சில சத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் உள்ள கிளே அப்படின்ற சொல்கிற ஒரு பார்ட்டிகல்ஸில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த சத்து வந்து தாவரத்துக்கு வந்து அவைலபிலிட்டியே இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து

0: உரம் போடணும். என்னதான் அதிகமா நம்ம வந்து மண் பரிசோதனையில சொன்னாலும் அந்த உரத்தை போடணும், ஆனா கம்மியா போடணும் நார்மலா போடுறத விட.
1: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும்

0: விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும், இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும், அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும், நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும், ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும், ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கும்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு

0: நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 6:55.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் என்று இன்று பலரும் பேசுகிறோம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய கிராம மக்கள் இதையெல்லாம் தங்களுக்கு தெரியாமலேயே செய்து வந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுடைய தாய் தெய்வங்கள் மூலமாக. நம் நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். குறிப்பாக பல கிராமங்களில் மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், இசக்கியம்மன், முத்தாலம்மன், அங்காளம்மன் போன்ற தாய் தெய்வங்களை மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த தெய்வங்கள் பெரும்பாலும் பெரிய கோபுரங்களுக்குள் இருக்காது. ஒரு மரத்தடியில், ஒரு குளக்கரையில், ஒரு மலைச்சரிவில் அல்லது ஒரு சிறிய தோப்புகள் இருக்கும். இதில்தான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாடம் இருக்கிறது. ஊர் மக்கள் அந்த தெய்வத்தை மதிப்பதால் அதை சுற்றியுள்ள மரங்களையும் வெட்ட மாட்டார்கள். தெய்வம் இருக்கும் குளத்தையும் அசுத்தப்படுத்த மாட்டார்கள். அந்த பகுதியை ஒரு புனிதமான இடமாக கருதி பாதுகாப்பார்கள். இன்று சாக்ரட் க்ரோவ்ஸ் என்று அழைக்கப்படும் கோவில் காடுகள் என விஞ்ஞானிகள் சொல்வதை நம்முடைய முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சிறிய அம்மன் கோவில் இருக்கும் இடத்தை கவனித்து பாருங்கள். அதை சுற்றி ஒரு பெரிய ஆலமரமோ, அரச மரமோ, வேப்ப மரமோ, புளிய மரமோ இருக்கும். ஏன் அவை இன்னும் உயிரோடு இருக்கின்றன? மக்கள் அவற்றை வெட்ட பயந்ததால் தான். பயம் சில நேரங்களில் இயற்கையை காப்பாற்றும் காவலனாகவும் மாறிவிடுகிறது. தமிழ்நாட்டில் கூட பல ஊர்களில் அந்த மரத்தில்தான் அம்மன் இருக்கிறாள், அந்த காட்டுக்குள் சாமி இருக்கிறார் என சொல்வார்கள். அதனால் அந்த மரமும் காப்பாற்றப்படுகிறது, அந்த காடும் காப்பாற்றப்படுகிறது. இது சட்டம் போட்டு பாதுகாப்பதல்ல, மனதில் இருக்கும் நம்பிக்கையால் பாதுகாப்பது. ஆறுகளையே தாயாக வழிபடுகிறார்கள். நர்மதா, கங்கை, யமுனை, காவேரி போன்ற நதிகள் வெறும் நீரோட்டம் அல்ல, அவை உயிருள்ள தாயாகவே கருதப்படுகின்றன. ஒருவரை தாயாக நினைத்தால் அவருக்கு தீங்கு செய்ய மனம் வருமா? அதனால்தான் நதிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதே போல மலைகளும் பல இடங்களில் தெய்வங்களின் இருப்பிடமாக கருதப்படுகின்றன. இந்த மலை அம்மனின் இடம், இந்த குன்று சாமியின் இடம் என்று சொல்வதால் அந்த இடங்களை மக்கள் பாதுகாக்கிறார்கள். இன்று சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் பல்லுயிர் வளத்தை காப்பாற்றுங்கள்

0: என சொல்கிறார்கள். ஆனால் நம் பாட்டி தாத்தாக்கள் அந்த காட்டுக்குள் போய் மரம் விட்டாதே, அங்கே சாமி இருக்கிறார் என சொல்லி அதையே செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஆடிப்பெருக்கு, முளைப்பாரி, அம்மன் திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்ச்சிகள் மழை, நீர், விதை, பயிர், நிலம் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அதாவது தெய்வ வழிபாடும் இயற்கையும் தனித்தனி அல்ல, ஒன்றோடொன்று இணைந்தவை. இன்று சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது என்பது பெரிய விஞ்ஞானிகளின் வேலை மட்டுமல்ல, ஒரு மரத்தை வெட்டாமல் இருப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். ஒரு குளத்தை சுத்தமாக வைத்திருப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். ஒரு தோப்பை காப்பாற்றுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். இந்த எளிய செயல்களை நம் முன்னோர்கள் சட்டங்களால் அல்ல, நம்பிக்கைகளால் செய்தார்கள். அவர்களுடைய தாய் தெய்வங்கள் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அமைதியான ஆசிரியராக இருந்தன. அதனால்தான் இன்று நாம் அந்த தாய் தெய்வங்களை பற்றி பேசும்போது அது வெறும் மத நம்பிக்கைகளை பற்றிய கதை அல்ல, அது மரங்களை காப்பாற்றிய கதை, குளங்களை காப்பாற்றிய கதை, காடுகளை காப்பாற்றிய கதை. அது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த சாதாரண மக்களின் அறிவை பற்றிய கதை. ஒரு மரத்தை வெட்டாதே என 1000 பலகைகள் வைப்பதை விட அங்கே அம்மன் இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் அந்த மரத்தை 100 ஆண்டுகள் உயிரோடு வைத்திருக்கிறது. இயற்கையை நேசிப்பதும் பாதுகாப்பதும் சில நேரங்களில் ஒரு சட்டத்திலிருந்து மட்டும் வராது, ஒரு நம்பிக்கையிலிருந்தும் வரலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1679 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7 மணி. காலை தென்றலாய்

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஒட்டி திரும்புவீங்களா? எதிர்த்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ.

0: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலில் மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
6: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
5: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
6: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
5: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
6: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
5: ஆனா அக்கா,
6: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும்.
5: என்னோட
7: RBI சொல்கிறது,
8: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.

நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க

0: அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பாகாயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என் பேர் உமா மகேஸ்வரி. நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரைய வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. இங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியில இருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது. அதனால ரெகுலராவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்து பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
4: என் பேர் விக்னேஷ். நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை

நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி ஒரு கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மூட்டுகளுக்கான யோக பயிற்சிகள் பற்றிய சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள்.
3: ஜாயிண்ட் ஹெல்த் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொதுவாவே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் ஜாயிண்ட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? எல்லாருமே ஜாயிண்ட் அப்படின்னா நம்ம வந்து முதல் சொல்றது வந்து மூட்டு தான். மூட்டு மட்டும் ஜாயிண்ட் கிடையாது, நம்ம உடம்புல வந்து நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே மூட்டு மூட்டுன்னு பொதுவா பேசி பேசி மூட்டை மட்டும்தான் வந்து எல்லாருமே போக்கஸ் பண்றோம். இதை தவிர்த்து மூட்டை தாண்டி இருக்கிற சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸா இருக்கட்டும், லைக் மணிக்கட்டா இருக்கட்டும், இடுப்பு பகுதியா இருக்கட்டும், கழுத்தா இருக்கட்டும், கால்கள்ல இருக்கட்டும், பாதங்கள்ல இருக்கட்டும், உள்ளங்கையில இருக்கட்டும், மாதிரி நிறைய ஜாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி யோகால வந்து சீரா வச்சுக்கிறது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் மூட்டை பத்தி ஜாஸ்தியா பேசுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய விதங்கள் வந்து லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய மாறிடுச்சு. சோஃபால தான் உட்காடுறோம், டைனிங் டேபிள்ல தான் சாப்பிடுறோம் இல்லையா, எத்தனை பேர் வந்து கீழே உட்காந்து சாப்பிடுறோம், நிறைய அது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் எங்க வீட்டுல டைனிங் டேபிள் இருக்கு அப்படின்றது வந்து நீங்க டைனிங் டேபிளே உட்காருங்க தப்பு கிடையாது, ஆனா ஒரு ஒரு காலை மடக்கி ஒரு கால் தொங்க போட்டு இல்லாட்டி முடிஞ்ச ரெண்டு காலையுமே சமணம் போட்டு உட்கார்ந்து சாப்பிடுற வழக்கத்தை வச்சுக்கலாம். ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு வேலைக்கு முயற்சிகள்ல இருங்க. ஜாயிண்ட் அப்படின்னு பேசுறது நின்னுக்கிட்டே நிறைய இருக்கும் எல்லா வேலைகளும் இல்லாட்டி கால் தொங்க போட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் வந்து காலுக்கும் கீழே இருக்கிற பகுதிக்கு தான் நிறைய ரத்தம் ஓட்டம் இருக்கும், அதாவது மேல இருக்கிற பகுதிக்கு கிடைக்காது, கம்மியா கிடைக்கும் கிராவிட்டி படி. அதனால வந்து நம்ம நிறைய ஆசனங்கள் செய்யறப்போ ஒரு தாடாசனா இருக்கட்டும், வீரபத்ராசனா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யறப்போ வந்து ஜாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி இன்வெர்டட் யோகாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது செய்யறப்பவும் வந்து என்ன ஆகுதுன்னா, நிறைய பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ற, தலை கீழே குறைஞ்சிருந்து செய்யறப்போ இன்னும் வந்து ஃப்ளோ அண்ட் ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருக்கிறப்போ எல்லா ஜாயிண்ட்ஸ்லயுமே வந்து நமக்கு கிட்டதெல்லாம் வந்து வெளியே போய் நல்ல விஷயங்கள் வந்து ஜாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் ஜாயிண்ட்ஸ் வந்து சீக்கிரமே தேய்மானம் ஆகுது அப்படின்னா, வெயிட் ஒரு காரணம். வெயிட் வந்து உடம்புல கரெக்டான வெயிட்டா இருந்தாலுமே நம்ம வெயிட் மிஷின்ல பாக்குறப்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். வெயிட்ட வந்து ப்ராப்பரா நம்ம உடம்புல டிஸ்ட்ரிபியூட் ஆகாம ஒரு பகுதியில ஜாஸ்தியாகும், இன்னொரு பகுதியில கம்மியாகும். அது வந்து எப்படி சொல்றோம்னா, பாடி வெயிட்

0: வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கும். அது ஏன் நம்ம யோகா பண்ணிட்டே இருக்கிறப்போ வந்து பாடி வெயிட் வந்து ஈக்குவலா இருக்கும். எப்படி வந்து ஒரு ஒரு தராசுல வந்து ஒரு பக்கம் வெயிட் ஜாஸ்தியாகும் ஒரு பக்கம் இல்லை அப்படின்றப்போ எப்படி வந்து சமமா இருக்காது இல்லையா, அதே போலதான் இந்த விஷயமும் இருக்கிறப்பையும் ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நிற்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த லெக் வந்து பேலன்ஸ்டா நிற்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாடியே வந்து அலைண்டா இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றோம், இல்ல ஒரு வேலை பாக்குற இடத்துல இருக்கும், நடந்து போற இடத்துல இருக்கட்டும், இல்ல ஒரு ஹேண்ட்பேக் ஹெவியான ஹேண்ட்பேக் ஒரு பக்கமாவே ரொம்ப நேரம் போட்டு, இல்ல ஒரு கூலி தொழிலாளியா இருக்கட்டும் நிறைய சுமக்குறோம் அப்படின்றப்ப வந்து ஒரு இடத்துலதான் வந்து நம்ம லோடு நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம அவங்க என்னென்ன வேலை பாக்குறீங்களோ அதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இதை கவனிச்சுக்கணும். ஜாயின்ஸ் வந்து ஜாயின்ஸ் அப்படின்னா எலும்பு மட்டும் ஜாயின்ஸ் கிடையாது, அந்த எலும்பு சுத்தி இருக்கிற வந்து சின்ன சின்ன தசைகளா இருக்கட்டும், அந்த தசையை சுத்தி சுரக்கிற வந்து இப்போ சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில ஆயில் இருக்கு நம்ம உடம்புல வந்து நேச்சுரலா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆயிலா இருக்கட்டும், அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து அந்த மசில சுத்தி இருக்கிறப்போ அது வந்து மசிலுக்கு வந்து ஒரு குஷன் மாதிரி, அந்த குஷன் எஃபெக்ட் வந்து குறைய குறையதான் வந்து நம்ம நடக்கிறப்போ படியேறப்போ சத்தம் வருதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஆயில் வந்து கம்மியாயிடுச்சு, ஒரு ரெண்டு போனுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஒரு சாஃப்ட் பெட் மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் வந்து கம்மியானதுனால ரெண்டு போன் வரைச்சப்போ சத்தம் கண்டிப்பா வரும். அதை எப்படி நம்ம வந்து இயற்கையா நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறதுன்னா யோகா தான். மூட்டுக்கு ஜாயின்ஸ்க்கு அப்படின்னு நம்ம பாக்குறப்போ கண்டிப்பா நம்ம வந்து ஒரு வார்ம் அப் செய்யாம செய்யக்கூடாது. தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சின்ன சின்னதா கை அசிச்சு கால் அசிச்சு முடிச்சுட்டு தான் நீங்க வந்து எந்த ஒரு ஜாயின் சம்பந்தப்பட்ட ஒரு ஆசனா செய்யறப்போ இது கண்டிப்பா செய்யும். மூட்டு வலி ஏற்கனவே இருக்கு அப்படின்றவங்க வந்து நீங்க வந்து உங்க மருத்துவர் கிட்ட வந்து ஆலோசனை வாங்கிட்டு ஆரம்பிங்க, அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது. என்னென்ன பண்ணலாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிங்க.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மூட்டுகளுக்கான யோக பயிற்சிகள் பற்றிய சிறப்பு தகவல்களை வழங்கினார் யோக சிகிச்சையாளர் மற்றும் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவரு ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இதோ பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, சொர்க்கத்தில் திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி என்ன இருக்க போதுங்க, இங்கே எல்லாம் அது ஒழுங்காக நடந்துகிட்டு இருக்கோம். எல்லாம் ஒழுங்காக நடந்தால் பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்கே இல்லை. ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்கே ஆள் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பேசாமல் நரகத்துக்கே போயிடு. அங்கே எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்கே உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்கிறதில் நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்கே அந்த சொர்க்கத்தின் வாசலில் நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால் மெதுவாக அவர்கிட்ட பேசினாராம். ஐயா, என்னை ஒரு 24 மணி நேரம் இங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்கே இருக்கிற பல பத்திரிகையாளர்கள் எனக்கு தெரியும், அவங்களில் சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவாக பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுட்றேன். நான் இங்கே இருந்துக்கிறேன், உங்கள் கணக்குப்படி 12 பேருக்கு மேலே இங்கே தாண்டாது, அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனால் ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ளே எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ளே போனார், யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இதை பாருங்கள், நரகத்தில் ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழித்து வாசல் பக்கம் போனார். அங்கே இருந்தவர்கிட்ட

0: எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவர் இவரே நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கேருந்து எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால் நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கே போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்கள் இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்கள் மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனால் கடைசியில் அதனால் நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாரு அங்கே போகாத இங்கே போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்கே பேய் இருக்குது, பெசாசு இருக்குது அப்படின்னு பொருளையை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியாக ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், அங்கே பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி. இவன் பயந்துக்கிட்டே வேகமாக போகிறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியாக, இருட்டில் லேசாக தெரிஞ்சுது. ஓடி போய் ஏறி உள்ளே உட்காந்துக்கிட்டான், பயந்துக்கிட்டே போனவன். அப்புறம் தான் தெரியுது உள்ளே யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. ஏன்னா நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்குது, பஸ்ஸு நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்குறான், அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏன்ப்பா ஏற்கனவே பஸ்ஸு பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிகிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உக்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளுப்பா அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ், நேரம் காலை 7:36. மதுர தென்றல்.
2: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கேளியே.

0: 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்துக் கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நெரும்கலை 8:02. மதுரத்தென்றல்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: தொடர்வது ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 8:30. மதுர தென்றலை

0: யாருப்பா பேசுறது?
1: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
1: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
1: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
1: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான் இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
1: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
1: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒன்று பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
1: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
1: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகிறதா?
1: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்புடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
1: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
2: பாட்டி நீ
1: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
1: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்களே.
2: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம்.

புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.

0: 45 நிமிடம். ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயசாகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனால் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியாக இருக்கு. இதில் யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து ப்ரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையாக வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுலையும் சரி, மனசையும் நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுருக்கிறதுலையும் சரி, யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். 3வது நிலை ஆசனா, உடலை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறது. 4வது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. 5வது நிலை பிரத்யாகாரா, எதுலேயும் பற்று இல்லாமல் எப்படி நம்மளை அந்த பற்றிலிருந்து விலகி நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது. 6வது நிலை தாரணா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. 7வது நிலை பார்த்தீங்கன்னா தியான நிலை, அதற்கு அடுத்து கடைசியாக வர்றது தான் சமாதி நிலை, அதை உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையிறதுக்காக யோகா பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றதை பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப நேரம் முதுகுத்தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்தா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அது ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100 கணக்கான ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல. இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா

கத்துக்கிட்டு அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளோ வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட் வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய முதுகுத்தண்டு சீரா இருக்கும். முதுகுத்தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சாவது ஒரு பெட் மேல உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும், முதுகுத்தண்டு நேரா இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீரா இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்கள்ல வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்க செய்யும் போது உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும் போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பாத்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு 3 ஹார்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒன்றும் இல்லைங்க, நாய் போல. நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசனாங்கிற மவுண்டெயின் போஸை நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை, ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. 2 பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு 3 முறை 4 முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட

ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீராக இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லைனா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும், மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, உடம்புல வந்து அன்ஈஸியாக இருக்குது, தூக்கம் சரியாக வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை காலையில் பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். உட்காந்தே வேலை பார்க்குறேன் நான், எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டைன் போஸ்டில் தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க, கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேது பந்தாசனா. சேது பந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லைனா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேதுபந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகளில் இருக்கக்கூடிய தேக்கம் கழிவுகள் தேங்கி இருந்தால் அது வெளியேறும். அண்ட் சாகிங்கை வந்து முறையாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும், இளமையாக வந்து உணர ஆரம்பிப்போம். இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை இடுப்புலேருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்தில் வந்து வெயிட் போடுங்க. ஸோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. ஸோ நுரையீரல் வந்து இன்வெர்ட்டடாக சிரசாசனம் பண்ணால் கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேதுபந்தாசனா பண்ணும்போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்டை தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேதுபந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்டு பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரிஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்டு சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்டை அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேதுபந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குது, முதுகுத்தண்டு சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையாக புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காற்று நிறைய உள்ளே போகுங்க. நுரையீரலுக்குள்ளே ரொம்ப ஷாலோ ப்ரீதிங் பண்ணுறோம், சரியாக மூச்சை உள்ளே இழுக்கிறது இல்லை, நான் என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காற்று உள்ளே போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது, இந்த சர்விக்கல் ஸ்பான்டைலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பச்சிமோத்தாசனா. இந்த பச்சிமோத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்டு பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரோ யார வேணாலும் பண்ணலாங்க. இந்த பச்சிமோத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். ஸோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும்.
சேரும். ஸோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சிமோத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸில் வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்கே இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியாக சுரக்கிறதுக்கு இந்த பச்சிமோத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சுகர் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த பச்சிமோத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது. மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா

0: சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் மதுரை மணி ஐயர் அவர்கள் 1912 அக்டோபர் 25 எம் எஸ் ராமசுவாமி ஐயர், சுப்புலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தகப்பனார் ராமசுவாமி ஐயர் அக்காலத்தில் பிரபலமான இசைக்கலைஞரான வித்வான் மதுரை புஷ்பவனத்தின் சகோதரர். சிறுவயதிலேயே கர்நாடக இசையை ஸ்ரீராகம் பாகவதர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதருடன் தொடர்பு ஏற்பட்டு மதுரை தியாகராஜ சங்கீத வித்யாலயத்தில் மாணவராகச் சேர்ந்தார். ஸ்வரம் பாடுவதில் நிகரற்று விளங்கிய மதுரை மணி ஐயர் அவர்கள் ராக ஆலாபனைகளை தேவையான போது மட்டும் விஸ்தாரமாக பாடுவார். அந்தந்த கிருதிக்கு தக்கவாறு சுருக்கமாகவோ நடுத்தரமாகவோ விவரித்தோ பாடும் திறன் மணி அவர்களின் சிறப்பு. அவரால் பிரபலமடைந்த கீர்த்தனைகள் ஏராளம். நளினகாந்தி, கவுட மல்ஹார், பகுதாரி போன்ற அப்போது அபூர்வமாக இருந்த ராகங்களை சர்வசாதாரணமாக பாடும் திறன் கொண்டவர். சங்கீத நாடக அகாடமி விருது, சென்னை தமிழ் இசைச்சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமையுடையவர். அவர் 1968 ஜூன் 8 காலமானார். மதுரை மணி ஐயர் அவர்களின் நிகழ்ச்சியில் TS வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கடம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: வாதாபி கணபதிம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம் ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இனி தாரிணி தெலுசு கொண்டி சுத்தசாவேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியிருந்தார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராமா ஐயர் அவர்கள் கடம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நிறம் காலை 10:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் திரையிசை கானங்களை

நேரம் காலை 10:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திரையிசை கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு பிடித்த பாடல்.

நெடுங்காலை 10:45. தென்றல் கானங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில். எனக்கு பிடித்த பாடல்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும்

இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிஷாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைட்டி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா. ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா பூஜா.

வாழ்வும் செலவும் இரண்டும் இன்றி பரவும் செலவும் உண்டு. உறவும் பகையும் உலகில் இன்றி உறவும் பகையும் உண்டு. வரவும் செலவும் இரண்டும் இன்றி பரவும் செலவும் உண்டு.

நிலவும் மலரும் செடியும் கொடியும் கடலும் நதியும் கவிதை சொல்லும் ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா, நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை அப்பவும் நான் ராஜா, ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா. கூஜா

கவிதை சொல்லும் ராஜா, ராஜா வி ராஜேந்தர் ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா, ராஜா ராஜா. கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் நான் ராஜா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் கே முத்து நாகஸ்வரம், கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் தவில், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 கனிந்த வாழ்வு முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்சியாளர் எல் செல்வபாரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி, 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுரை தென்றல், மாலை 4:00 நதியே தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி, நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், ஸ்ரீதர், சூரியகாந்த், கிருஷ்ணமூர்த்தி, தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். மாலை 5:00 குட்டீஸ் நேரம், மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, படைப்பு மதுரை வானொலி நிலையம். 5:30 கிராமிய தென்றல், விருதுநகர் மாவட்டம் காமாட்சியபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு, படைப்பு மதுரை வானொலி. 6:00 நிகழ்ச்சியின் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெறும் திரைப்படம் உனக்காகவே வாழ்கிறேன், மாலை 6:30 மகளிர் ஐசிசி T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026 இங்கிலாந்தில் உள்ள பர்மிங்ஹாம் எஸ்பன்டனில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையே நடைபெறும் T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது நிலையத்தின் வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியிலும் கேட்டு ரசிக்கலாம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தி குறித்து ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிவாஸ்ரீ அகில பாரத் சங்கீத சபா, 11:00 நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: இதுவரை சங்கீத சாரலில் கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து

0: தெரிவித்த சர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர் அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை

0: கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர் இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 மேற்பட்டோர் இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 20 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 வேகத்திலும் பலத்த 60 வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று 40-50 வேகத்திலும் வலுத்த 60 வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 17ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 40-50 வேகத்திலும் வலுத்த 60 வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளிலும், 18ஆம் தேதியன்று தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளிலும், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகள்

பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் கடற்பரப்பில் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் வினாடிக்கு இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் ராமச்சந்திரபுரம் முதல் கவிட்டி வரை அலைகளின் வேகம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. விஜயநகரம் பகுதிகளில் 3 முதல் சித்தப்பள்ளி வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். கே பத்மநாபன் இசையமைப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், பாடியவர் எல் சங்கர் ராஜா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் பகல் 1 மணி.
3: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
4: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
3: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
4: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
4: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
3: ஆனா அக்கா
4: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
3: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
5: RBI சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
6: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டில் எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
9: This is Akashvani, the news read by Naresh Mago. Prime Minister Narendra Modi will inaugurate Bharat Innovates in Nice, France in a short while from now alongside French President Emmanuel Macron. The flagship event being held under the India-France Year of Innovation will bring together more than 120 Indian startups, global investors, technology leaders and entrepreneurs, showcasing India's rapidly expanding innovation ecosystem. Later in the day, Prime Minister Modi and President Macron will hold bilateral talks to review progress in the India-France Special Global Strategic Partnership and discuss key regional and global issues. Prime Minister Modi yesterday reached Nice in France on the first leg of his two-nation visit to France and Slovakia. Mr. Modi will subsequently travel to Slovakia for bilateral engagements with the Slovak leadership. Prime Minister Narendra Modi says India has worked to make quality healthcare more affordable and accessible over the last 12 years. In a social media post, Mr. Modi said that the nation feels proud when it is known as the country with the world's largest healthcare program, that is Ayushman Bharat, which provides top quality healthcare to the most vulnerable people. He said efforts like PM Bharat

0: जन औषधि परियोजना हैव मेड मेडिसिंस अफोर्डेबल. The White House has said that U.S. President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during next week's G7 summit in France. A senior administrative official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. In Jharkhand, 7 people, including 3 women and a 10-year-old boy, have died in separate lightning strike incidents across the state over the past 24 hours. Police said 2 people lost their lives in Ranchi and 2 people died in Garhwa district. The other fatalities were reported from Chatra, Giridih and Saraikela Kharsama districts. Authorities have sent the bodies for post-mortem examination. Indian Space Research Organization ISRO Chairman V. Narayanan has informed that they have collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, the ISRO chief explained that Chandrayaan-3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. A case has been registered against a US-based organization and 6 others following a complaint by the Enforcement Directorate ED alleging the illegal utilization of foreign funds through a network of foreign debit cards, including in left-wing extremism-affected areas of the country. Based on the ED complaint, Bengaluru's Kothanur police registered the case on June 11 under various provisions of the Bharatiya Nyaya Sanhita and the Unlawful Activities Prevention Act. A historic cultural milestone was achieved in Colombo today as more than 5,000 Bharatanatyam dancers performed together, clinching the Guinness World Record for the largest Bharatanatyam dance lesson. The event, organized by Sangamam Global Academy India and Sangamese Lia Sri Lanka, was held at Gale Phase Green in Colombo and brought together thousands of dancers from Sri Lanka, India and several other countries. The event aimed to showcase the timeless tradition of Bharatanatyam while fostering cultural ties across borders. Indian Meteorological Department IMD has forecast heavy rainfall over parts of northeastern region, Andaman and Nicobar Islands, Kerala, Mahe, Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal today. According to the IMD, conditions are favourable for the further advance of the southwest monsoon into some more parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, additional parts of Odisha and parts of South Chhattisgarh during the next 2 to 3 days. Australia made a dream start to their FIFA World Cup 2026 campaign, defeating Turkey 2-0 in their Group D opener. Goals from Nestori Ayankunda and Connor Metcalf capped 2 clinical counter-attacking moves as the Socceroos claimed all 3 points. Australia remained compact and organised throughout the contest, frustrating their opponents and capitalising on their chances. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி. கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நான் 1980 வந்துட்டு தனியார் வங்கியில் ஜாயின் பண்ணேன். இடத்தால 35 வருடங்களில் பணிபுரிந்திருக்கிறேன். சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே, ராஜ்கோட், அகமதாபாத், மதுரை இந்த மாதிரி நகரங்களெல்லாம் நான் வேலை பார்த்து இருக்கேன். எனக்கு அந்த நகர அனுபவங்கள் உண்டு. ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட், அதாவது எனக்கு 2014 வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அதுக்கு பின்னாடி நான் வந்து ப்ரொபஸ் கிளப்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனில் ஒரு மன்றத்தில் ஜாயின் பண்ணேன். இது வந்து முதியோர் மன்றம், முதியோர் சங்கம். இந்த சங்கம் வந்துட்டு எனக்கு என்னுடைய நண்பர் அதை வந்து அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக அந்த சங்கத்தில் நான் 2014 ரிட்டையர் ஆன பின்னாடி உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதிலிருந்து அந்த சங்கத்துடைய சேவைகள் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் அந்த சங்கத்தோடு இணைந்து ஏறத்தால 15 வருடங்கள் அதில் வந்து ஒரு மெம்பர், ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர், ரெண்டு தடவை உதவி செயலாளர், ஒரு தடவை செயலாளர், தென் வைஸ் பிரசிடென்ட், இப்பொழுது பிரசிடென்டாக இருக்கிறார்.
3: ரொம்ப நல்லது சார். இப்போது முதியோர்கள் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா, முதியோர்களுக்கு

0: இந்த மாதிரியான மன்றங்கள் கிளப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க?
1: கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாது. 58 வயசில் சில பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, சில பேர் 55 வயசுலேயே வந்து ஓய்வு பெற்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏறத்தாழ 75, 80, 90 வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து அந்த மன்றத்தில் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து தனிமை வாட்டிவிடும், நம்மளுக்கு மனதை கெடுத்து விடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மன்றத்தில் சேரணும். மன்றத்தில் சேர்ந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய உதவிகளை செய்யலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைகளை அதில் வந்து ஹெல்ப் பண்ணி சமூகத்துக்காகவும் அந்த மன்றத்துக்காகவும் மூத்த குடியவர்களுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம்.
0: இப்போது மன்றங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து சேரும்போது அந்த ஒரு ஏஜ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வயதினர் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய உணர்வுகளை வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இதே வந்து இப்போ குடும்பமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி சரியாக இருக்குமா? இந்த தனிமையை வந்து போக்கிக்கிற அளவுக்கு குடும்பமே போதுமானதாக இருக்குமா இருக்காதா, அல்லது இந்த மன்றங்கள் அவசியம் தேவையா?
1: மன்றங்கள் மிகவும் அவசியம். ஏன்னா குடும்பத்தில் பார்த்தா மகன் மகள் எல்லாரும் வந்துட்டு இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, ஈவன் பேரன் பேத்திகளில் கூட ஸ்கூலுக்கு காலேஜஸ்க்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து வீட்டில் இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் வீட்டில் வேலை பார்க்க முடியும்? ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை பார்க்கலாம், அப்புறமேலுக்கு தனிமை தான் இருக்கும், நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக தனியாகவே இருந்துட முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒரு மன்றத்தில் சேர்ந்தாகணும். சேரலைன்னா நம்மளுக்கு வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கும்.
0: இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி முதியவர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வையும் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தை அவர்கள் செலவிடுவதற்கும் யூஸ்ஃபுல்லாக ப்ரொடக்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி செலவிடுவதற்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
1: மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்தில் ஒரே கருத்து உள்ள அல்லது ஒரே ஏஜ் உள்ள ஆட்களில் வயது உள்ள ஆட்கள் தான் சேருவோம். சேரும்போது அல்மோஸ்ட் கருத்துக்களும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். அந்த அனுபவத்தை அந்த வைத்து கொண்டு நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நம்மளுடைய ஈக்குவலாக வயசு இருக்கிறவங்களோட நம்மளோட சேர்ந்து நட்புறவை பாராட்டி கொள்ளலாம். நம்மளுடைய பழைய அனுபவத்தையும் மற்ற காரியங்களையும் அதை கொண்டு வந்து நாம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் முக்கியம். சொசைட்டி ஹெல்ப் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பு வந்துட்டு லைப்ரரி வச்சுருப்பாங்க, விளையாட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம முதியவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும். அதற்கடுத்து நிறைய டூரெல்லாம் போவாங்க. அப்புறம் இயல் இசை நாடகம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இசை விழாக்கள், ஒரு மாநாடுகள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து முதியவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஒரு போட்டிகள்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா கேரம், செஸ்
0: விளையாட்டு
1: போட்டிகள்லாம் நடக்கும். அப்புறம் வந்து பேச்சு போட்டிகள்லாம் வைப்போம். இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நல்லா ஊக்குவிப்போம். அவங்களுக்கு வந்து லோன்லினஸ் இல்லாமல் அவங்க நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக டிகிரிஃபைட் லைஃபோட அவங்க வந்து அங்கே இருக்கலாம்.
0: அதனால் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அந்த வயதானது அப்படிங்கிறது ஒரு தெரியாமல் இருக்கும் இல்லைங்களா?
1: எஸ்.
0: இப்போ இந்த மாதிரி மன்றங்கள் மூலமாக முதியோர்கள் ஒன்றிணைந்து சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த வகையிலாம் உதவிகரமாக இருக்கலாங்க?
1: சமூகத்துக்கு வந்துட்டு இதை 2-3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வசதி படைத்தவர்களும் இருக்கிறாங்க, நிறையா பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க, சில பேர் ஆர்டினரியாக பென்ஷன் வாங்குறவங்களும் இருப்பாங்க, பணம் குறைவாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள், ஒரே சங்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நிறையா மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். எப்படி பண்ணலான்னா இப்போ பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்து உதவலாம். அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இப்போ நாங்கள்லாம் எங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து எங்கள் கிளப்பில் பண்ணுறோம். உடம்பு அவங்களுக்கு வந்து ஒரு வீல் சேர் வாங்குறது, அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ரெயில் வீட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் போடுறது, வேறு மெடிசின்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது ப்ளஸ் வந்துட்டு நிறைய வந்து
0: பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கு
1: வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏற்றாலே எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2019லாம் 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 200 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இந்த வந்து சீனியர் சிட்டிசன் அதில் ஃபண்டு பண்ணுறாங்க, அந்த ஃபண்டில் வர வட்டியை தான் நான் வந்து டெபாசிட் போட்டு அந்த வர்ற வட்டியை நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து உதவுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணுறோம், சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்ணுறோம். அந்த மாதிரி
0: முதுமை முதிய வயதுலேயும் வந்து அவர்களுக்கு ஒரு அந்த மன நிறைவு இருக்கும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக
0: வந்து நம்ம சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும். இப்போது முதியோர் அதாவது 60 வயது ஆகிட்டது, முதியோர் அப்படின்னாவே அவங்க வந்து வந்து ப்ரொடக்டிவ் அப்படிம்பாங்க. சமூகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி அந்த

0: பொருளாதார பங்களிப்பு, அவங்க மறுபடியும் வந்து சம்பாதிக்கிறதோ, தொழில்கள், அவர்களுக்கு வந்து அந்த தொழில் திறமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழுவாக அந்த மாதிரிலாம் தொழில் தொடங்கி அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அப்படிங்க
1: பண்ணலாம் சார், இது வந்துட்டு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம மேலை நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு வரைக்குமே சில வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க. சில பேர் பிஸ்னஸ், அவங்க தெரிஞ்ச தொழிலை வந்து பிஸ்னஸை கன்டினியூ பண்ணுறாங்க. சில பேர் அட்வொகேட், வக்கீல் படித்தவங்க வக்கீல் வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா சும்மா வீட்டில் இருக்க முடியாது, சம்திங் யூ ஹவ் டு டூ இட். அதனால நம்ம வந்து அதை வந்து பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம வி ஹவ் டு கிவ் சம்திங் பேக். சொசைட்டி வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து, கல்லூரியிலேருந்து, வேலை பார்த்ததுலேருந்து நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளும் சொசைட்டிக்கு வி ஹவ் டு கிவ் இட் பேக். அது எந்த மூலமும் பண்ணலாம். நம்ம வேலை பார்த்து சம்பாரித்து திருப்பி சொசைட்டி கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே உதவி பென்ஷன் வரும், இல்லை மற்ற இதில் வச்சுட்டு நம்ம உதவி செய்யலாம்.
0: அந்த 60 வயது அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எவ்வளவோ திறமைகள் வந்து அவர்களுக்கு வளர்ந்துருக்கும், வளர்த்துருப்பாங்க. அந்த திறமைகள்லாம் மறுபடியும் அதை வந்து பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கு வந்து பயனுள்ளதாக மாற்ற முடியும் இல்லைங்களா?
1: கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா 60 வயசில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். நம்மளை ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.
0: அதனால் அவர்களுடைய அந்த அறிவு திறமை அப்படிங்கிறது ஒன்று சமூகத்துக்கு பயன்படணும், அதே போல் அவர்களுடைய அறிவு திறமையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் செய்யலாம் இல்லைங்களா?
1: இந்த மாதிரி நிறைய அறிவு சார்ந்த முதியோர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து நிறைய வந்து கோச்சிங் வந்துட்டு கொடுக்கலாம், புவர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஈவன் சொந்த நம்ம மெம்பர்ஸ், ஓன் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட அவங்களுடைய ஃபீல்டை பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் டூரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, டூர் கூட்டிகிட்டு போவாங்க. சில பேர் ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, ஈவன் ஐஐடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஃபீல்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் சார்.
0: அடுத்தது அவங்க வந்து இந்த உடல் நலனை வந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி உடல் நலனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யலாங்க?
1: உடல் நலத்தை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 60 வயசு ஆகுதுன்னா அப்புறம் உடல் நலம் நல்லா இருந்தால் எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டி நிறையா இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய நேரம் இருக்கும். அந்த சமயத்தில் உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம பேர பிள்ளைகளுக்கு கூட, சொந்த குடும்பத்தில் கூட அவங்களுக்கு நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, விளையாட கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி இதில் பண்ணலாம். சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு சில ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா புவர் பீப்புள் நிறையா இருப்பாங்க, அந்த சமூகத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க நிறையா பண்ணலாம், விஷயங்களை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உடல் நலத்தை கண்டிப்பாக பேணி வச்சுக்கிறணும். அந்த உடல் நலத்தை பேணுறதுக்கு அவங்க வந்துட்டு நல்ல சரியான உணவு எப்போவுமே சாப்பிட வேண்டும், சரியான சீரான உடற்பயிற்சியும் வேண்டும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா உடல்நலம் நல்லா இருக்கும். எப்போவுமே
0: சரியான தூக்கம், சரியான உணவு.
1: ஆமாம், உணவு இருக்க வேண்டும், சரியான தூக்கம் வேண்டும், சரியான உடற்பயிற்சியும் வேண்டும்.
0: உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி,
1: நடைபயிற்சி.
0: முதியோர்கள்லாம் இப்போ இந்த மாதிரி மன்றங்கள்லாம் இருக்கும்போது அவங்க நிறைய பேர் சேர்ந்து கூட அந்த நடைப்பயிற்சியெல்லாம் மேற்கொள்ளலாம் இல்லைங்களா?
1: ஆமாம், கண்டிப்பாக. இது ஒரு எங்கள் கிளப்ல வந்துட்டு நாங்கள் வாக்கத்தான்னு சொல்லுவோம். நாங்கள் வாக்கத்தான் சொல்லிட்டு எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த இதை கூட வாக்கத்தான் வந்து பண்ணுறோம். ஐஐடி மெட்ராஸில் வாக்கத்தான் பண்ணுவோம், சேத்பட் இதில் இருக்க ஈக்கோ பார்க் இருக்குது அதில் பண்ணுறோம், அப்புறம் வந்து பெசந்த் நகர் பீச்சுக்கு போகிறோம், அண்ணாநகர் டவர் பார்க்கில், அப்புறம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் அப்பக்கப்போ நடை பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்.
0: அதே போல் இந்த ஹெல்த் செக்அப், அந்த உடற் பரிசோதனை அப்படிங்கிறதும் அது அவசியம் இல்லை?
1: ஆமாம், பரிசோதனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் நிறையா வியாதிகள் நம்மளுக்கு வந்து உடனே வந்துடுது, இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் வந்துட்டு அதை ஏலியராகவே நம்ம உடம்புல என்னென்ன வியாதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முன்னாடியே அந்த வியாதியை தெரிஞ்சுக்கிட்டால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக அதை குணப்படுத்திக்கலாம். அதுக்காக எவ்ரி இயர் நம்ம வந்துட்டு ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணால் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக எல்லா முதியவர்களும் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும்.
2: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: முதியோர் நலமுக்கான பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதியோர்களோட தூக்கமின்மை பிரச்சனையையும் மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் எப்படி தீர்க்கிறது யோக பயிற்சி மூலமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எப்போ வலிமை இழக்குதோ அப்பதான் இந்த மாதிரி மறதி அப்படிங்கிற விஷயமும் தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நிறையவே இருக்கு. இப்போ வந்து முதியோர்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன வயசுல கூட நிறைய பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை. அதுக்கு நிறைய நம்ம சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதியோர்களுக்கான பயிற்சி, இளையவர்களும் பண்ணலாம். இது முதல்ல பண்ணக்கூடிய பயிற்சி அர்த்தக்காடி சக்கராசன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே பக்கவாட்டில் வளைகிற பயிற்சி எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த உதவும். சோ முதல் பயிற்சி அர்த்தக்காடி சக்கராசன். கால்களை வந்து இடுப்பு அளவுல ஓபன் பண்ணிட்டு நேரா நிமிந்து நின்னுட்டு உங்களோட இடது கைய இடுப்புல வைக்கிறோம். இடது பக்கம்

வலது கையை நல்லா உயர்த்தி காது பக்கத்தில், வலது காது பக்கத்தில் வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு மெதுவாக இடது சைடு வளைகிறோம். இது வந்து அர்த்த காடி சக்கராசன் சொல்கிறோம். ஒரு ஹாப் சக்கரத்துலேயும் பாதி சக்கரம், கால் சக்கர அளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பேர் அர்த்த காடி சக்கராசன். முதல்ல இடது கை இடுப்பில் வச்சுருக்கோம், வலது கை காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா இடது சைடு வளைகிறோம். இது வந்து நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக விட்டு 15 கவுண்ட் ஸ்டே பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வலது கையை இடுப்பில் வச்சுட்டு இடது கையை காதை வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வலது சைடு பெண்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் அர்த்தகாடி சக்கராசன். ரெண்டு பக்கமும் 15 கவுண்ட் மெதுவாக ஆரம்பித்து ரிலாக்ஸாக பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து திரிகோணாசன் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல அந்த பயிற்சி பண்ணுறப்போ 3 கோணங்கள் தெரியும். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம். ரொம்ப வலிக்காமல் அதே நேரத்தில் ரிலாக்ஸாக பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேலன்சிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்களை நல்லா ஒரு 1.5 மீட்டர்ஸ் அளவுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு கையும் சைடில் தோள்பட்டை அளவுக்கு விரித்து வச்சுக்கிறோம் அகலமாக. இப்போது என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா மூச்சு வாங்கிட்டு இடது கையை, இடது சைடு கால் இருக்கு இல்லையா, இடப்பக்கமாக நல்லா வளைகிறோம். இப்போ கை போய் கணுக்கால் வரைக்கும் கை கீழே இறங்கலாம், முடிஞ்சால் தர வரைக்கே போகலாம். நமக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு சைடில் வளைங்க. இப்போது வலது கை வந்து மேலே திரும்பி வலது கையை பார்க்கணும். இதுக்கு பேர் திரிகோணாசன். ரெண்டு கையும் ஷோல்டர் லெவலில் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டுட்டு இடது சைடு பெண்ட் பண்ணி வலது கையை பார்க்குறோம். திரிகோணாசன் இதில் 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி விட்டதுக்கப்புறமா வலது சைடு பண்ண போகிறோம். கை ரெண்டும் ஷோல்டர் லெவல், நல்லா இன்ஹேல் பண்ணிவிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே வலது சைடு வளைகிறோம். மேலே உள்ள இடது கையை பார்க்குறோம், திரிகோணாசன். இது ரெண்டு பயிற்சியுமே நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் பயிற்சி தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா, நார்மலாக என்னால் நிற்க முடியும், எனக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க நார்மலாக நின்றுக்கலாம். பேலன்ஸ் இல்லாதவங்க ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஜன்னலை பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு கால்களை ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் குதிங்காலை தூக்குறோம், மூச்சு விடும்போது குதிங்காலை கீழே வைக்கிறோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் அப் பண்ணுறோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன். என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க கையை வந்து காது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்ஹேல் ஹீல்ஸ் அப், மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் லிஃப்ட் பண்ணுறோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸை டவுன் பண்ணுறோம். சரிங்களா, இந்த மூமெண்ட் ஒன்று சேர்ந்து பண்ணலாம். இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு நிறையா போகும், நம்மளோட யாபக மருதி குறையும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது உட்கார்ந்த நிலை பயிற்சியில் ஜனு சிரசாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஜனு சிரசாசன், ஜனு அப்படின்னா முட்டி, சிரசுனா தலை. இப்போது ரெண்டு காலும் நீட்டி உட்காந்துருக்கிறோம். இடது காலம் அடித்து வலது தொடை இருக்கு இல்லையா, தொடை பக்கத்தில் வச்சுக்கிறோம். இடது பாதம் வந்து வலது தொடையை ஒட்டி இருக்கணும். இப்போது இடுப்பளவில் வலது கால் நேராக நீட்டியிருக்கோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் உட்கார்ந்த நிலையில் நல்லா மேலே உயர்த்தி மூச்சு விட்டுக்கிட்டே குனிஞ்சு வலது பாதத்தை தொடுறோம். இதுக்கு பேர் ஜனு சிரசாசன். ஓகேங்களா, முதல்ல இடது காலம் அடித்து வலது தொடையை ஒட்டி வச்சுக்கிறோம். வலது கால் வந்து இடுப்பளவில் இருக்கணும், வெளியே போகாமல். மறுபடியும் நல்லா மூச்சு வாங்கி கையை மேலே லிஃப்ட் பண்ணி மெதுவாக மூச்சுட்டுக்கிட்டே ரெண்டு கையும் போய் வலது பாதத்தோட விரல்களை தொடலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொடுங்க, எவ்வளோ முடியுதோ தொடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வலது கால் மடிச்சு இடது தொடைய பக்கத்தில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இடது காலை தொட போறோம். இப்போ இதோட ஆசனாவோட ஃபுல் பொசிஷன் என்ன அப்படின்னா, உங்களோட முட்டியும் தலையும் தொட்டிருக்கணும். நம்மளால அவ்வளோ தொட முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அந்த பொசிஷன்ல ஸ்டே பண்றோம். ரெண்டு பக்கமும் 15 தடவை நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடணும். இதுக்கு பேரு ஜனுசிரசாசன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது பச்சுமோத்தாசன். ரெண்டு கால்களையும் சேர்த்து ரிலாக்ஸா நீட்டிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவா முன்னாடி குனிஞ்சு ரெண்டு கையாலையும் ரெண்டு பாதத்தையும் தொடணும். உங்களால் எங்கே தொட முடியுதோ தொடலாம். இந்த பொசிஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல உங்களோட முதுகு தண்டுவடம் வந்து வலிமைப்படும். அப்போது நிறைய பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும். அதனால இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணது நம்மளோட தூக்கமின்மையும் மறதியும் போகிறதுக்கு. சரிங்களா, இந்த பயிற்சி போக நார்மலாக படுத்துட்டு படுத்த நிலை பயிற்சி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எப்போவுமே படுத்துட்டு பயிற்சி பண்ணுறப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டமக்லேருந்து மேலே தலை வரைக்கும் நிறைய போகும். ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க, கை ரெண்டும் பக்கவாட்டில், அதாவது உங்கள் உடம்பு ஓட்டி வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் முடியுமோ இடது காலை தூக்கி அதே இடத்துல வச்சு ஸ்டே பண்ண போகிறோம். 90 degreesன்னு சொல்லுவோம். இடது கால் எவ்வளோ முடியுமோ தூக்கி 90 degrees ஸ்டே பண்ணி நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க. அப்போ இடது காலை இறக்கிட்டு தென் வலது கால், வலது காலை லிஃப்ட் பண்ணி ஒரு 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுங்க. இப்போது ரெண்டு காலும் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு உங்களால் முடிஞ்சா ரெண்டு காலையும் அப்படியே தூக்கலாம். தூக்கி ரெண்டு காலும் மேலே 90 degrees வச்சு ஸ்டே பண்ணலாம். முடியாதவங்க காலை மடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு காலாக மேலே லிஃப்ட் பண்ணுங்க. இப்போ ரெண்டு காலும் மேலே தூக்கிடுவோம். தூக்குனதில் 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விட்டு 15 கவுண்ட் வந்து அதே பொசிஷன்.

0: ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். இது பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு நிறைய கிடைக்கும், சரியா? அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஞாபக மறதிங்கிற விஷயமும் தூக்கமின்மைங்கிற விஷயமும் நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது குப்புறப்படுத்த நிலையில் உள்ள ப்ராக்டிஸ். அது என்ன அப்படின்னா, குப்புறப்படுத்திட்டு உங்கள் கைகள் இரண்டையும் கோர்த்துட்டு சின்ன கடியில், அதாவது நாடி கடியில் வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் கோர்த்து நாடி கடியில் வச்சுக்கிறோம். ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு இடது காலை மட்டும் மேலே தூக்கணும். இடது கால் மட்டும் தூக்குறோம். இது வந்து உங்களோட முதுகு தண்டுவடத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும். இடது கால்களை தூக்கி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். அதுக்கப்புறமா இடது காலை இறக்கிட்டு வலது காலை தூக்கி 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடுறோம். நம்ம இப்போ பண்ண எல்லா பயிற்சியுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை, அதாவது நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முதுமையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இது பண்ணுறதுனால குறையும், சரியா? அடுத்து இதுக்கான பிராணாயாம பயிற்சி என்ன அப்படின்னா, இடது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் உடம்புறோம். இதுக்கு பேர் சந்திர நாடி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவும் இடது பக்கம் மூச்சு வாங்கி விடுறப்போ நம்மளோட வலது மூளை நல்லா வேலை பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக மனசு ரொம்ப அமைதியாகும். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற ப்ராக்டிஸ் வந்து, உங்களோட வலது கை எடுத்துக்கங்க. வலது கை கட்டவிரலால் வலது மூக்கை அடைச்சிக்கங்க. இடது மூக்கு வழியாக நல்லா மூச்சு வாங்குங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. மூச்சு வாங்குகிற சத்தமும் கேட்கக்கூடாது, மூச்சு விடுற சத்தமும் கேட்கக்கூடாது. அப்போது மூச்சு வாங்கும்போது மூக்கு பக்கத்தில் ஒரு மாவு வச்சுருந்தீங்கன்னா மாவு அசையக்கூட கூடாது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக மூச்சு வாங்கி மெதுவாக விடணும், சரியா? இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூக்கம் வர்றதுக்கு. கடைசியாக முத்திரை. என்ன முத்ரா பண்ண போறோம்னா, சூன்ய முத்ரா. சூன்யம் அப்படின்னா எம்டி அப்படின்னு அர்த்தம், சரியா? மனசை எம்டி பண்றதுக்கான பயிற்சி இது. இது பண்றதுனால நைட்டு தூக்கம் நல்லா வரும் எல்லாத்துக்கும். என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மிடில் ஃபிங்கர், அதாவது நடுவிரலை மடிச்சு கட்டவிரலுக்கு அடியில, கட்டவிரலுக்கு அடியில கடைசியில ஒரு வர இருக்குல்ல, அதுல வச்சுக்கிறோம். வச்சுட்டு கட்டவிரலை அந்த விரலுக்கு மேல வச்சுக்கிறோம். சூன்ய முத்ரா. சூன்ய முத்ரா பண்றப்போ ரெண்டு கையிலையும் பண்ணணும். இதை எப்ப பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சா பகல்ல ஒரு வேளை பண்ணலாம். காலையில 5 மணியிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் எப்பனாலும் பண்ணலாம். சாப்பிட்டுருந்தா 1 மணி நேரம் பிரேக். மற்றபடி எந்த நேரம்னாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்னால் அப்போலாம் பண்ண முடியாதுன்னா, அட்லீஸ்ட் படுத்துட்டு ரிலாக்ஸாக படுத்து ரெண்டு கையிலையும் உங்களோட நடுவரலை மடித்து கட்டவரல் கடையில் வச்சு அப்படியே படுத்துருங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ அப்படியே ரிலாக்ஸாக கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ரிலாக்ஸாக தூங்கிடலாம். கை அதுவே வந்துட்டா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யாது, ரிலாக்ஸாக தூங்கலாம். இப்போ இந்த தூக்கக்கான பயிற்சி மட்டும் ஒரு 10 நாளாச்சும் பண்ணாதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். தூக்கமே வராதவங்க திடீர்னு ஒரு நாள் நான் முத்ரா பண்ணிட்டு தூக்கம் வந்துருமா அப்படின்னா, இல்லை ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள் ரொம்ப கிரானிக்கா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு 10 நாள் வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்.
1: இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன், அமைப்பு எஸ் முருகேசன்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
2: வணக்கம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திர மோடி 2 பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட்

0: உள்ளிட்டவை மலிவு விலையில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின் படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை.

0: நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1,09,00,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர், 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயாரில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 கிலோஹெர்ட்ஸ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். மதுர தென்றலாய்
2: ராதே என் ராதே

நேரம் பகல் 2:21. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1869 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பிரதாப் திரைப்படத்திலிருந்து

சுகமான ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகியின் குரல்களில் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து

இசை ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1679 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரத்தின்று. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவனா, அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?

0: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
0: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம் குட்டிஸ் நேரம். இன்றைய குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சி. படைப்பு மதுரை வானொலி. இனிதே நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். இனி கேட்கலாம் இசை பயிற்சி சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசை பயிற்சி கேட்கலாம். கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதாடி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். பெரியசாமி தூரன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம் ஸ்வேதா. ஹிரண்மயி, அன்னைக்கு பல்லவி மட்டும் பாடினோம், இன்றைக்கி அந்த பல்லவியினுடைய கடைசி சங்கதியை பாடிட்டு அனுப்பல்லவி சரணத்தை பாடிடலாம்.

0: നമസ്കാരം.
1: നമസ്കാരം അമ്മ.
2: இசை பயிற்சி கேட்டும் கற்பித்தார் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். ஜோதி ஸ்வரூபிணி பெரியசாமி தூரன் பாடலை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தருமபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், புவனகிரி, விருதாச்சலம், குப்பநத்தம், சேந்துரை, காட்டுமன்னார் கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், பாலாஜா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, வரட்டுப்பள்ளம், ஆற்காடு, நெய்வேலி, லக்கூர், பொன்னையணை, அம்மூர், லால்பெட், நேமூர், மாரண்டஹள்ளி, கீழணைக்கட்டு, அம்மாப்பேட்டை, பாலமூர், சிதம்பரம், செம்மேடு, காட்டுமயிலூர், ஊத்து, வடக்குத்து, அண்ணாமலை நகர், பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம், மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தருமபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆனைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள்

புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், தர்மபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக்கடற்பரப்பில், அதாவது தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெளியில் காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தெலுங்கானாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான அளவு மழை பொழியும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ் குறைந்தள வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தின்றல்.

நேரம் பிற்பகல் 3:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1829 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்.

நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
1: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்கில் வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
2: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரத்துக்கு எனக்கும் ஆசைதான்.
1: கார் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம். இல்ல,
2: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பார்க்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லரில் ஃபேஷியல் கையில் மருதானின்னு என்னை அழகு பண்ணிக்கிட்டு என்னை தாரை பார்த்து கொடுத்து சபையில் நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸில் நடந்துருச்சு. ஜாதகம் பார்க்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலாக நாலு மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும் ஏன் இது இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நந்து?
1: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கணும், நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலேயும் என்னை விட நிதானமாக முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமாக நடந்தா என்ன, நம்ம வாழ்க்கையை நாம் நிதானமாக ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி, இனிமே உன் வீடு.
3: ஹலோ அண்ணி.
1: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
2: ஹலோ,
3: வெல்கம் டு அவர் பேலஸ். என்னடா இவன் இத்தனூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானு பாக்குறீங்களா அண்ணி? அரண்மனைன்னா என்ன, அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க அப்பா மாதிரி. அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி இருப்பா, சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி. தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா, என் தங்க மாதிரி. அடுத்த நாட்டோட சண்டையா ஏதாவது பிரச்சனையா உடனே நெஞ்ச நிமித்தி கத்தியை தூக்கிக்கிட்டு முன்னால் போகிற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டில் என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிற எங்கள் அண்ணன் மாதிரி.
2: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில் உங்களுக்கு என்ன ரோல் அதை சொல்லுங்க.
3: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏ

0: பேரும் வாசல் நின்னுட்டீங்க, உள்ள வாங்க.
1: அது இல்லடா பாஸ்கர், ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்றா.
0: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அதனால ஆரத்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்லை. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆரத்திக்கு பெருசா ஆள் பேரெல்லாம் தேவையில்லை, மஞ்ச தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தா போதும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆரத்தி சுத்துறான்னு நினைக்காதீங்க, மனுஷனா இருந்தா என்ன, மனுஷியா இருந்தா என்ன, மனசு தான் முக்கியம்.
2: தேங்க்யூ பாஸ்கர்.
0: அண்ணி, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தேங்க்ஸை செலவு பண்ணக்கூடாது. உங்கள் ரெண்டு பேருக்கும் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், சிம்பிள் பார்ட்டி தான். என்ன, எனக்கு டைம் ஆகிடுச்சு, 11 மணிக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்த பிறகு புறப்படலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் புறப்படுறேன். என்ன,
2: ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. வா வரேன் நீ, ஈவினிங் ரெடியாக இருங்க.
1: ஓகேடா பாஸ்கர், பாய். சரி வா காயத்ரி, இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களையும் நான் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா. என்னை பற்றி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேரு சுபாஷினி. எங்கள் அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு, பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், ஓஎம்ஆரில் ஆஃபீஸ், கம்பெனி பஸ்ஸில் போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன். லக்கி நம்பர் 6. பிடிச்ச கடவுள் பிள்ளையார். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
2: என்ன சொல்கிறது, நேற்று வரைக்கும் ட்ரிப்ளிகேனில் ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப், எங்கெங்கேயோ பெற்றவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்கிற ஒரு தனிமை வாழ்க்கை. சேத்பட்டில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியாக இருந்தேன், இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியாக இருக்கேன்.
3: ஃபேன்டாஸ்டிக். ஆமா, உங்கள் ஆஃபீஸ் இருக்கிறது சேத்பட்டில், அண்ணா ஆஃபீஸ் கிண்டியில். சேத்பட்டுக்கும் கிண்டிக்கும் எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்கள் பர்சனல். என்ன
1: சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் பண்ண தெரியாது, உருப்படியா ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை பிடிச்ச? குட் செலக்ஷன்னா.
1: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே, உனக்கு அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட் வெயிட் வெயிட் வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
2: அண்ணின்னு கூப்பிடு, இல்லைன்னா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன், அப்பா பேரு எம்கே, புரியல? முன்கோபம். அம்மா பேரு பிஎம்.
2: பிஎம்மா? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசா மடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு ஜிஎம். ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர்னு இல்லை, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான்.
2: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: எஃப்எம். ரேடியோ எஃப்எம் இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டுல பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தாதான்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?
3: ஒரு நிமிஷம், கொஞ்சம் யோசிக்கிறேன் என்ன பேர் வைக்கலாம். ஓகே, எம்எல்.
2: எம்எல்ஆ? அப்படின்னா
3: மகாலட்சுமி. உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவ்
4: குடுத்துட்டாங்க. சடங்கு, சம்பிரதாயம், கடவுள், இதெல்லாம் விட சட்டத்தை நம்புறீங்க.
1: சட்டம் ஜாதி மதம் பார்க்கறது இல்லை, குலங்கோத்திரம் என்னன்னு கேட்கறது இல்லை, மேஜரா மைனரா அதை பத்தி மட்டும்தான் கவலைப்படும்.
4: வாமா, நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
2: காயத்ரி.
4: ஆமா, கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா?
2: எனக்கு அம்மா அப்பா இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க, அவங்களும் திருவையாறுல இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான், ஆனா உடம்பு முடியாதவங்க, எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது, நீ சௌக்கியமா இரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட ஒரு நட வந்துட்டு போன்னு சொன்னாங்க.

0: இந்த பர்மா, எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அவளை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். நீ இவன் எங்கிட்ட வந்து சொன்னப்போ நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெற்றவங்க சொல்கிறத கேட்கணும், அவங்க இஷ்டப்பட்டு தான் நடக்கணும்னு சொல்கிற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்கில் நான் கடன் வாங்கியிருக்கேம்மா, அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனால தான் நீ விரும்புகிற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நான், இன்னமும் காஃபி டம்ளரை எச்சில் படாமல் தூக்கி சாப்பிட்றேன்னா பார்த்துக்கேன். இந்த பார், எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டலில் வளர்ந்தவ.
1: இல்லைப்பா, காயத்ரியும் உங்களை மாதிரி தான்.
0: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளவும் பொண்டாட்டியை புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிஃபிகேட் தர்ற நீ?
2: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.
0: இதை பாரு, நல்லாருன்னு சும்மா வாழ்த்துறது ஆசீர்வாதம் இல்லை, அது ஒருத்தன் மேலே நாம் வச்சிருக்கிற பிரியத்துக்கு நாம் கொடுக்குற சர்டிஃபிகேட். முதல்ல நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக நடந்துக்க, அப்புறம் ஆசீர்வாதம் தன்னால் வந்து சேரும்.
3: என்னங்க இந்தாங்க காஃபி.
0: உன் பிள்ளை மருமகளும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, முதல்ல அவங்களுக்கு காப்பியை கொடு. இந்த வீட்டில் வந்தவங்களுக்கு ஒரு வாய் காப்பி கூட தரமாட்டாங்களோரும் உன் மருமகன் நினைக்க போறா.
3: ஆ, ஒரு காஃபி தான் கொண்டு வந்தேன், யாராவது ஒருத்தர் சாப்பிடுங்க.
1: காஃபி என்னம்மா காஃபி, அது கிடக்கட்டும், நீ கொஞ்சம் இப்படி வா. ஏம்மா அப்பா தான் கோபத்தில் இருக்காருனா, நீயாவது எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாம் இல்லையா?
3: டேய் கண்ணா, எனக்குன்னு ஏதுடா தனி உலகம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுப்படி, பூஜை ரூமு, கொல்லப்புறத்தில் இருக்கிற துளசி மாடம், நாள் கிழமைன்னா உங்கள் அப்பாவை நமஸ்காரம் பண்ணுறது, இவ்வளவு தான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா, நான் வர்றேன்.
1: காயத்ரி, ஃபஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் நீ இப்போ ஏன் டல்லாக உட்காந்துருக்கேன்னு எனக்கு புரியல.
2: நந்து, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு நந்து.
1: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப்பை நான் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேலே பிரியமாக இருக்காங்க இல்ல?
2: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும், நான் அம்மா அப்பா இல்லாமல் வளர்ந்தவன். 8 வயசுலேருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, ப்ரேயர் பாட்டு, இதான் உலகம்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறவன். நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்கினவன் நந்து. இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படித்த புருஷன் வேணாம், வக்கீலுக்கு படித்த புருஷன் வேணாம், என் மனசை படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனால் என்னையே உங்கள் அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லார் மேலேயும் வெறுப்பாக இருக்கு நந்து.
1: காயத்ரி, சாப்பிட்ற சாப்பாட்டில் இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு, அப்போத்தான் உன் உடம்புல சத பிடிக்கும்னு சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லேயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரித்து வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமாக இருக்க எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்மா. சரி, அதை விடு, எல்லாத்துலேயும் சிக்கனமாக இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்வ இல்லை?
2: ஆமாம்.
1: இப்போ மணி என்ன?
2: 12.
1: பெட்ரூமில் இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட் பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்டு.
0: ஜானகி, மணி 6:30 காபி தராம என்ன பண்ற?
2: சாரி மாமா, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க.
0: ஆமா, ஒன்னையார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன பண்ணிட்டு இருக்கா?
2: அத்தை கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
0: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும், காபி கொண்டு வரும்போது
2: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பார்த்துட்டே தான் காஃபி சாப்பிடுவீங்க, இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட்டு, அதான் காஃபியும் லேட் மாமா.
0: சரி சரி, அப்படி வச்சுட்டு போ.
2: அத்தை கொஞ்சம் இப்படி உட்காருங்க, அடுப்பை நான் கவனிச்சுக்கிறேன், வாங்க இந்த பக்கம்.
3: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
2: ஆஃபீஸ் போறவங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பத்த வைக்க தெரியாதா என்ன? அரண்மனையில இருந்தாலும்

0: பொண்ணு தானே, ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்தை, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு ரெண்டு முகம் இருக்கும். வீட்டுல இருக்கும் போது ஒரு முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவில் இறங்கிட்டா இன்னொரு முகம்.
1: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
0: கறி மீன், முட்டை, கோழி, இறால், கருவாடு, நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணி இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமாத்த?
1: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
0: மனுஷால் முக்கியம்னு நினைச்சிட்டா மதம்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகடப்பா எங்க வச்சிருக்கீங்க?
1: ரெண்டாவது ஷெல்ஃப்ல.
0: ஆ,
1: இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
0: அத்த, அந்த காலம் இந்த காலங்கிறதெல்லாம் சும்மா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
2: காயத்ரி.
0: ஆ, வந்துட்டேங்க. அத்த, நந்து கூப்பிடுறாரு. சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
1: நந்துவா? என்ன இது, புருஷன் பேர தலையில அடிச்ச மாதிரி சொல்ற? புருஷன் பேர சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
0: அத்த, கூப்பிடறதுக்கு தானே பேர் வைக்கிறது, அடுப்ப கவனிங்க, பொங்கிட்டு போது. பாஸ்கர்! என்ன பாஸ்கர் இது, எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையில நிக்கிறீங்க?
2: என்ன நீ கிண்டலா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: காஃபிய குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
2: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
0: இத இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: ஏன் நீ?
0: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷன அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு. சரி, சமாளிச்சிடலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
2: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டுமல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
0: சரி சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
2: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
0: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிட கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
2: அண்ணே, இதுவரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டில் ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்லை. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவளை அக்கா பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி. சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
2: சரிங்க அண்ணி.
3: அண்ணி அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி, ப்ளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
0: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா, உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போடா ப்ளீஸ்.
1: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆபீஸ் கிளம்புறப்ப காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேல தானே இருந்துச்சு, பார்த்து எடுக்க தெரியாதா?
0: விடுங்கத்த, அவ குழந்தை தானே?
1: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா பிறந்துட்டான்.
3: ஆமா, நிறுத்துமா நிறுத்து, காலம் காத்தாலும் உன் ஃபிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆள விடு, வரேன் நீ, பாய்.
0: சுபா, ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமா நீ, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
0: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு எடுக்கிறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
3: போகும். நீ போகும், நெரிஞ்சிடுச்சி, வரே நீ, பாய். அண்ணி, அப்புறம் இன்னில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல, ஏஎல்.
0: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
3: சீச்சி சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி,
0: பாய்.
4: காயத்ரி, மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
0: ஒரு நிமிஷம்ங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். புறப்படலாமா? வாங்க.
4: என்ன டிஃபன் சாப்பிடலையா?

0: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கறேன். மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
1: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
0: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுப ஆபீஸ்ல பாஸ் வராரா, எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். பாவம் அத்தை, ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
2: நந்தா.
1: என்னம்மா?
2: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
1: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்லயே கட்டிருக்கலாம். இல்ல,
2: நாலு நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
1: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன். கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும்.
3: என்னப்பா, இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, என் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
1: சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு.
3: மறக்காம போன் பண்ணிடு.
1: சரிப்பா, சரி வரேனா.
0: ஏய் நந்து.
1: என்ன காயோ,
0: எப்ப வந்த நீ? இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாம் அலம்பி வச்சேன்.
1: ஃபாரின்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ்க்காக ஹோட்டல்ல டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டேன். ஒரே நெய்யும் மசாலா வாசனையும் தூக்கலா இருந்ததா? சே, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்லை. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது.
0: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்ல.
1: ஏய் காயு, இந்த நேரத்துல நீ மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்டேன்.
0: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேக்குறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனசை வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
1: ஆமாங்க காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து

0: இதை தவிர இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
1: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும். வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும். ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நந்து பழகிறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம்லாம் நான் பாக்குறதே கிடையாது.
0: அதைத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பார்த்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு? அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
1: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவலை படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்ப்பா.
0: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதும்மா. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில் தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தை வறுமை பிடுங்கி திணிச்சு ஒரே யூனிஃபார்மை தோச்சி தோச்சி தினமும் அதையே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யாருக்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோடய ஏழ்மையை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகு தான் எங்களால் மூச்சு விடவே முடிஞ்சுது. சின்ன வயசில் ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலையோ என்னவோ ஒரு கட்டத்தில் மனசில் தேக்கி வச்சிருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் என் கையில் 4 காசு இருந்துச்சு. ஆனால் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா அப்பா தம்பி தங்கன்னு மற்றவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்போவாச்சும் எல்லா பத்திரிகையிலையும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன். இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
1: எனக்கும் அப்படிதான் நந்தோ. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்லை. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் அ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப், அங்கே என்

0: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூம்ல தனியா புக் படிச்சிட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போலான்னு ரொம்ப கம்பல் பண்ணா தியேட்டருக்கு போவேன். என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க, ஆனா என்னோட கனவுல மலையும் பெரிய புல்வெளியும் ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன், இங்கி அங்கி ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சவத்து மேல ஏறி நின்னுக்கிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
1: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு, இந்த நிமிஷமே

0: ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கேயும் அங்கேயும் ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சுவத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
1: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு. இந்த நிமிஷமே நான் செத்துருலாமான் கூட
0: நந்து
1: தோணுது.
0: என்ன நந்து, அது ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: ஏய் காயத்ரிமா, இந்த பாரு, நான் தான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, ப்ளீஸ். இந்த பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, அழாத. இந்த பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்க பாரு, அட இங்க பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்துல இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாரு, எப்படி உன்னை வேடிக்கை பாக்குறாங்க பாரு.
0: ஏய், என்ன இங்க வேடிக்கை? புருஷன் பண்ணாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அது இல்ல இப்படியா வேடிக்கை பாக்குறது? போங்க போங்க.
1: ஏய், அதான் சொல்லிட்டா இல்ல காயத்ரி, அப்புறம் என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. பத்தியா, எல்லாரும் போயிட்டாங்க காயத்ரி.
0: நந்து, இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா?
1: சரி.
0: உங்களுக்கு என்ன, நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன். நந்து,
1: காயத்ரி.
0: என்னடா
1: காயத்ரி?
0: என்னன்னு சொல்லுங்க.
1: உன்னை நிக்க வச்சு உன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
0: ஐயோ, பொண்டாட்டி கால்ல ஆம்பளை விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
1: காயு, அது ஏதோ ஒரு ஆம்பளை சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால்ல விழறது இல்லையா?
0: சரியா போச்சு, நாம என்ன கச்சியா நடக்கிறோம் கால்ல விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
1: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? ஏய், நாளைக்கு என்ன விசேஷம் காயு?
0: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கி.
1: என்னது நாளானக்கா?
0: டியூப்லைட் நாளானக்கி. மை டியர் நந்துவோட பர்த்டே.
1: ஓ,
0: அதனால நாம நாளைக்கு ஹோமுக்கு போகணும், ஃபாதரை பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே
1: காயு, எதுக்குமா எனக்கு ட்ரெஸ்லாம்?
0: உங்க காசுல எல்லாம் ஒண்ணு வாங்கல, என் பணத்துல தான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க என்ன?
1: ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம லேட்டா எழுந்துக்கலாம்.
0: என்ன, சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு.
1: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு லேட் ஆகும், அத சொன்னேன்.

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் என் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசியிருக்கேன். குட் மார்னிங், குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சுதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்கள மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்கள பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்ட குட்டையா நிக்குது.
0: மக்கு மக்கு, இதெல்லாம் போன்சாய் ட்ரீஸ். நந்து நந்து, இங்க வந்து பாரு.
1: என்ன?
0: இந்த ரோஜா செடி நான் வச்சது. இங்க இருக்கிற எல்லாரும் இத எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? காயத்ரி ரோஸ் தான் சொல்லுவாங்க.
1: சோ ஸ்வீட். ஒரே ஒரு தடவை நான் தொட்டு பாத்துக்கிறேன். சோ நைஸ் பா, அப்படி உன்ன மாதிரியே.
0: ஐயோ போதுமே நந்து. எனக்கு அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் இங்க பாத்தியா, இந்த மரத்தோட வேர்படுக்கையில தான் நான் தலைய வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அழறத பாத்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலைய அசைச்சு சில்லுன்னு ஒரு காத்த வீசும் பாரு. அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
2: குட் மார்னிங் ஆன்ட்டி.
0: ஹாய் ஜெனி. குட் மார்னிங்.
2: இந்த அங்கிள் யாரு?
1: இந்த ஆன்ட்டி யாரு?
2: என்னோட ஃப்ரெண்ட்.
1: நானும் அப்ப உன்னோட ஃப்ரெண்ட்.
2: ஹலோ ஃப்ரெண்ட்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்.
0: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி. எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
1: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
0: ஃபாதர். இவர் தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
1: ஃபாதர், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: கர்த்தர் உங்கள் ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்கே வந்தா, இப்போ பெரிய மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு

0: கணவனோடு வந்திருக்கா. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுது பார்த்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரிக்கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனால தான் இங்கே அவள் கடைசி வரைக்கும் காயத்ரியாகவே இருந்தாள். அவள் வேதாகமும் படிப்பாள், விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவாள், சர்ச்சிலே பிரேயரும் பண்ணுவாள். தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பாள். நந்தகுமார், உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
1: சொல்லுங்கள் ஃபாதர்.
0: காயத்ரி நல்லா பாடுவாள். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிரில் கையில் மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவள் பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவார். சாரி, வெயிலில் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ளே போய் பேசலாம்.
1: ஓகே ஃபாதர்.
0: பீட்டர்,
2: நான் வந்துட்டேன் ஃபாதர்.
0: அந்த பார்
2: ஃபாதர்,
0: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியா.
3: ஓ ஃபாதர், இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
0: நல்லவங்களை மறக்க முடியாதுமா, மறக்கவும் கூடாது.
3: ஆ ஃபாதர், நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
0: சந்தோஷமா.
3: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
0: குட் குட்.
3: நந்து, சினிமா ஆர்டிஸ்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கெல்லாம் ஏங்குவோம் தெரியுமா?
0: காயத்ரி, பழசன் இன்னும் மறக்கலை. நாளைக்கு லஞ்சில் நீதாம்மா ப்ரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்த நாள் காணும் என் செல்ல அசடே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏய் ஏய், என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால, காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட், பிரஷ், டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம, கலர் பேப்பர் சுத்தாம, மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒன்னு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? ஏய், நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: ஏய், இத பாரு இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால கொடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒன்னும் வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சு ஆச்சு, இத பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்தை தவட்டுனீங்க? இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலைய வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது. உட்காருங்க. அப்படி
1: காயத்ரி, என்ன காயத்ரி இது? ஒரு குழந்தையாட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? நான் எந்த ஜென்மத்துல இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறேன்னு தெரியல.
0: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்கவுங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது ட்ரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
1: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.
0: இப்ப என்ன பழகிக்க வேண்டியதானே?
1: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு நாலஞ்சு வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
0: குறையிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லம்.
1: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
0: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அதை வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
1: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க?
0: ப்ளீஸ் நந்து, என்னை கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
1: சரிம்மா.
0: என்ன இது, சும்மா வாட்ச வாட்ச பாத்துட்டே சாப்பிடுற?

0: இனி கொஞ்சம் நெய் போடட்டுமா?
1: ஐயோ வேணாம் வேணாம் காயத்ரி, இதை பாரு. ஐயோ ஓ காட், மணி 9 ஆயிடுச்சு.
0: ஏ வெளியில எங்கேயாவது போகணுமா?
1: ஆமாம்மா ஆமா.
0: என்ன நந்து இப்படி பண்ற? நீ வீட்டுல இருப்பேன்னு எவ்வளவு ப்ரோக்ராம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
1: சாரி காயத்ரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, எம்டி ஃபாரின்லேருந்து வர்றாரு, அவர் ஏர்போர்ட்டில் போய் ரிசீவ் பண்ணணும்னு. 9:20 ஃப்ளைட் லேண்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், அதில் அவரை ஏற்றி விட்டுட்டு 10:30 வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரெடியாக இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேராக ஹோமுக்கு போகலாம். ஈவினிங் அஷ்டலக்ஷ்மி கோவில், நைட்டு டின்னர் ஹோட்டலில், ஓகேவா?
0: ம், சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்களாம் பசியோட காத்துட்ருக்கோம்.
1: கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேன். வரல நான், நீ என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு, வரட்டுமா? ஐயோ அம்மா,
0: என்ன நந்து இது? பாத்தியா கிளம்பும் போதே தடுக்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
1: அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போற வழியில பாத்துக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
0: பாத்து.
1: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராஃபிக் கான்ஸ்டபிள் பேசுகிறேன் சார். ஹலோ, ஆமாம் சார், ஆமாம், ஏர்போர்ட்ஸ் பக்கத்தில் தான் சார் ஸ்பாட்டு. சார் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது பைக் மேலே வாட்டர் டேங்கர் லாரி மோதிருக்கு சார். சார் ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆ இருக்குது சார், இருக்குது. பார்ட்டியோட பேக்கெட்டில் ஐடென்டி கார்டு ஒன்று இருக்குது. இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொருள் இருக்குது சார். ஆ ஒரு நிமிஷம் சார், இது சார் பேர் நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்குது. ஆ இதை பார்த்துடுறேன் சார். சார் வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆ ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஓகே சார்.
0: அவசரம், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நம்பி தானே இங்க வந்த? எப்படி பாதியிலே கையை உதறிட்டு ஓடிட்டியே? ஆசை ஆசையா விளையாடிட்டு இருந்த குழந்தை கையில இருந்து மம்மைய புடுங்கிட்டு போறாப்ல, உன்னை புடுங்கிட்டு போக அந்த கடவுளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நந்து என்னை ஏண்டா நீ பார்த்த? பஸ்ல சீசன் டிக்கெட்டை தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்னை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன்னை காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறும் நீ லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும் நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? ஏதுக்குடா இந்த அவஸ்தை? ஏன் நந்து என்னால தாங்க முடியல.
3: அண்ணி அண்ணி அழாதீங்க. அண்ணி
0: வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
0: என்னை என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
0: ஆபீஸ்க்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
3: புரியுது அண்ணி, புரியுது. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற கொஞ்ச நேரமாவது மற்றவங்களுக்காக நீங்க அழாம இருப்பீங்க இல்லையா? உங்க ஆபீஸுக்கு நான் போன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு. என்ன அண்ணி, சரின்னு சொல்லுங்க.
0: சரி பாஸ்கர்.
4: காயத்ரி கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தி அடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி நீ நடந்தையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா?
0: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில் என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷனை மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி என்ன புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல ஃபாதர், தாங்க முடியல.
4: கர்த்தரே
0: ஏன் ஃபாதர்

0: சீக்கிரவங்கள எல்லாம் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்கள இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
1: நோ காயத்ரி, நோ. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா? எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா. தனிச்சு இருக்கிறதுலையும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கத்துக. அருவறுப்பையும் நேசிக்க பழகிக்க. வாழ்க்கையே இனிமையாயிடுமா. நீ இங்கே அடிக்கடி வா. இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, ப்ரேயர் பண்ணு. இங்கே இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
0: ஓகே ஃபாதர், இப்போதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசாக இருக்கு.
1: குட், டைம் ஆகுது. நீ புறப்படுமா, வீட்டில் உன்னை தேட போகிறாங்க.
0: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்னை தேடின நந்துவே என்னை விட்டு போயாச்சு.
1: காயத்ரி, இப்பதானம்மா சொன்னேன்.
0: சாரி ஃபாதர், சாரி.
2: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
0: ஆமா பாஸ்கர்.
2: அம்மா எங்க?
0: தலையை வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் தேய்ச்சி விட்டேனா, போய் படுத்துட்டாங்க.
2: நீங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாசை பண்ணலாம்ல.
0: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கான், வந்ததுலேருந்து சிஸ்டத்து முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கா.
2: இந்த வீட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியமாயிடுச்சு. இவங்களை கெடுத்ததே நீங்கள் தான் அண்ணி. நீங்கள் ஏன் நீ எங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க.
0: விடுங்க பாஸ்கர். ஆமாம், நீங்கள் என்ன மேத்ஸ் ஸ்டூடெண்ட்டா?
2: ஆமாம், ஏன் கேட்குறீங்க?
0: இல்லை, சப்பாத்தின்னா யூஸ்வலாக வட்டமாக தான் இருக்கணும். இப்படி சதுரோ முக்கோனோ ஸ்டார் மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதான் கேட்டேன்.
2: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேனு சப்பாத்தி போட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்லேருந்து வர்றான். ஆஃபீஸ் குவார்ட்டர்ஸில் வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டில் தான் தங்க போகிறான். மாடியில் இருக்கிற என் ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
0: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன். சூடாக 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்கள். லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
2: சரி அண்ணி. முரளி, இவங்க தான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. அண்ணி, இது முரளி.
0: வணக்கம் சார்.
3: பாஸ்கர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. சாரி, நந்த அண்ணா கூட வர முடியலை. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை, பட் வெரி நைஸ் பர்சன்.
2: அண்ணி, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸில் மாங்காய் அடித்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமாக தம் அடித்து அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான்.
0: சரி பாஸ்கர், அவரை உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
2: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏண்டா முரளி, என்னமோ பெருசாக காவிரி கரையில் பிறந்தவன், காவிரி தண்ணியை குடித்தவன், அதுலேயே நீச்சல் அடித்தவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்கள் அண்ணியும் காவிரி கரை தான்.
3: இஸ் இட்? எந்த ஊர் நீங்கள்?
0: திருவையாறு சார்.
3: ஆஹா, சங்கீத பூமி. அப்போ காவிரி தண்ணியில் மட்டும் இல்லை, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமாம், தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
0: எப்போ சின்ன வயசில் பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கையை பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமாக பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமாக உட்காந்து பார்த்த ஞாபகம். நான் திருவையாரை விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.

0: என்னை மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நந்து, நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
1: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமை நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு, இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளைண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர் கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சு ஆகணும்.
0: சரி, எப்ப திரும்பி வருவ?
1: வித்இன் 2 days டக்கண்ணா, ஜஸ்ட் 2 days, ஐ வில் பீ பேக்.
0: ஓகே, ரெண்டு நாளா? 48 மணி நேரம், 2880 நிமிஷம். நீ எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
1: செல்லம், நான் சொல்றத கேளுடா, நான் தான் உனக்குள்ளயே இருக்கேன்ல, என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
0: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி.
0: வாங்க.
2: சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
0: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
0: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
0: ஆமா, தலைவலி. காலையில் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலையை சரியாக தோட்டாமல் போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமாக இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
0: இல்லைங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்லை.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
0: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்கள் படுத்துக்குங்க, இதை வந்துடுறேன். இந்தாங்க.
0: ஐயோ, என்னங்க இது? நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
0: இல்லை, இனிமே தான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீரில் 2 drops தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்கிற நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோடு படுக்காமல் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
0: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆஃபீஸ் பக்கம்?
2: மேலே 4th floor ஆஃபீஸ் வேலையாக வந்தேன். இப்போ தான் வேலை முடிஞ்சது. நாளைக்கு வந்தால் போதும்னு எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சுது. குவார்ட்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
0: சொன்னதானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரலஜிஸ்ட கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னேன், சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
0: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோனோ, தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுடும். இந்தாங்க.
0: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸுங்க. அன்னைக்கு உங்கள் ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மியூசிக் கனெக்ஷன்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கூட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
0: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு.
2: எங்கே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
0: வீட்டுக்கு போனால் நந்துவோட ஞாபகமாகவே இருக்கும். பீச்சுக்கு போகலான்னு நினச்சேன். ஆமாம், உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நீங்களும் வரீங்களா?
2: நிச்சயமாக.

0: இங்கே உட்காரலாமா?
1: ஆ,
0: சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்காலில் குறு குறுக்கிற மணலும் சந்தோஷமாக விளையாடுற குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இந்த அழகை ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுகை காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டாலே எரிச்சலாக இருக்கு.
1: எனக்கு கூட அப்படிதான் முரளி, நிறைய பேர் இந்த கடற்கரையை மியூசியூஸ் பண்ணுறாங்களேன்னு கோவமாக வருது.
0: இங்கே உட்கார்ந்துருக்கிற லவ்வர்ஸை வச்சு சொல்கிறீங்களா?
1: பின்ன என்ன முரளி, மற்றவங்க பார்க்குறாங்கன்னு கூச்சமே.

0: இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு மூணு மூணுன்னு பேசிக்கிட்டு. ஏ முரளி, இங்க வரவங்கல்ல எத்தனை பேர் காதல்ல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
1: இதுல சில பேர் தான் உண்மையா காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மற்றவங்கெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமாம், நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
0: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்தில் கோயில், புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்கள் சேர்ந்து வெளியில் போயிருப்போம். தினமும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஃபோனில் கேட்கணும்லாம் எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்லை. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்தில் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. ஆனால் கல்யாணமாகி அந்த 6 மாதத்துக்குள்ளே நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்ட திருப்தி இருக்கு. நந்து என்னை ஒரு மகாராணி மாதிரி வச்சுருந்தாரு. இப்படி திருதப்புன்னு விட்டுட்டு போனது தான் என்னால் தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
1: முடிவு முடியும்னு சொல்கிறீங்களே, எது முடிவு? நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
0: எனது இன்னொரு கல்யாணமா?
1: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது, அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
0: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோடு இருக்கிறவங்களே விலைக்கு வச்சிடலாம். ஆனால் செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலைக்கு போகாமல் பிடிவாதமா என் மனசோடு ஒண்டிகிட்ருக்கிற நந்துவை எப்படி என்னால் உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு புருஷன் வரத்துக்கு லேட்டாச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானோங்கிற பயத்தில் அவனை இருக கட்டி பிடிச்சிக்கிட்டு. முடியாது முரளி, என்னால் முடியாது.
1: எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில்
0: வாழ்க்கைங்கிறது என்ன? நீல நீளமாக பல்லும் உருண்டையாக கண்ணும் வச்சிட்ருக்குற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
1: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேராக சந்திக்கணும். ஆனால் அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
0: முரளி, இங்கே உடம்புக்கு துணையாக இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவாக அனுசரணையா யாருமே இல்லைங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
1: சோகம் மனுஷனை எவ்வளவு அசர வச்சுக்கிறது. 100 கிலோ வெயிட்டை கூட தூக்க ட்ரை பண்ணுற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாமல் டப்புன்னு உறைஞ்சி போயிடுறோம்.
2: எம்மா, பூ வாங்கிக்கம்மா. மல்லி இருக்குது, முல்லை இருக்குது, கனகாம்பரம் இருக்குது, சாமந்தி இருக்குது, ரோஜா இருக்குது, பூ வாங்கிக்கம்மா.
0: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையாக இருக்கும்.
0: ஏய், இங்கேருந்து போ, இல்லைன்னா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிடுவேன்.
2: இந்தாம்மா, பூ வேண்டான்னா போ. என்னமோ கண்ணகியாட்டம் படம் காட்டுறிய படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்றேன். உண்மையை சொன்னால் அப்படியே குதிக்கிறேன். ஒன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா?
0: ப்ளீஸ் முரளி, அவளை இங்கே போக சொல்லுங்க.
1: நீ போமா. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டீங்க?
0: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்ணுறவங்களா தான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? சே, காதலை தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
1: என்ன பண்ணுறது, இங்கே மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்ணுறது. அவ இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்றவங்களா இருந்திருக்கலாம்.
0: நட்பை கேவலப்படுத்துறத என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லக்கல், முள்வெளி, எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்லை. நினைச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினைச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதல்ல கூட இல்லாத சௌகரியம் நட்புல மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறாங்க.
1: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரிச்சு பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்றது, இவங்களுக்கு நடுவுல தான் நாம நடக்க வேண்டியிருக்கு.
0: ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
1: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா தான்.
0: சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?
1: நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு.
0: வேண்டாம் முரளி, நான் பஸ்லேயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன்.
3: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்சே, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு.
0: ஒன்றும் இல்லை பாஸ்கர், தேனாம்பேட்டையில் ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதரை போய் பார்க்கணும். அதான் முரளியை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல, 2 பஸ்ஸும் மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
4: காயத்ரி.
0: என்னமாம்மா?

0: உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்மா.
1: சொல்லுங்க மாமா.
0: இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சது நேராக வீட்டுக்கு வராமல் அந்த முரளியோட ஊர் சுற்றிட்டு இப்படி லேட்டாக வந்தால் என்ன அர்த்தம்?
1: மாமா கொஞ்சம் நாகரிகமாக பேசுங்க. நாங்கள் ஒன்றும் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரல.
0: யாரோ ஒருத்தனோட வெளியில் போயிட்டு இப்படி ராத்திரி 9:30 வர்றதா நாகரிகமா? கல்யாணமாகாத பொண்ணும் ஒரு பையனோட சுற்றினாலே வாயமேல்ற மனுஷங்க இருக்கிற இந்த ஊரில் கல்யாணமாகி புருஷனை இழந்துட்டு இன்னொருத்தனோட ஊர் சுற்றுறது உன்னை பார்க்கும்போது எப்படிலாம் பேசுவான்னு உனக்கு தெரியாது? உங்கள் மருமகளை மவுண்ட் ரோடில் பார்த்தேன், மாம்பழத்தில் பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு அவமானமாக இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாம்மா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கற்றுக்கணும். இந்த வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேர் அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்ப்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போகிறத பார்த்து கவலைப்படுற உங்கள் மனுஷங்க கல்யாணமாகி 6 மாதத்துக்குள்ளே வெறும் நெத்தியும் விதவை கோலமாக நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கிறத நினச்சி பார்த்தீங்களா?
0: இந்த பர்ற, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். அடக்க ஒடுக்கமாக இருக்கிறதுன்னா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லை அவளே முடிவு பண்ணிக்கிட்டோம், அவ்வளவுதான்.
1: என்னென்ன ஆம்பளை சுகத்துக்கு அலையறவன் நினச்சிட்டிங்களா? ஆம்பளையோட பேசுகிற பொண்ணுக்கெல்லாம் கற்பும் மானமும் போயிடும்னா இந்த உலகத்தில் எந்த பொண்ணு கற்போடு இருக்க முடியும்? தினமும் பஸ்ஸில், ஆஃபீஸில், கடைத்தரவில் ஒவ்வொரு பொண்ணும் ஆம்பளைங்களோட பேசிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்லைமாமா. பொண்ணு உறுதியாக இருந்தானா அவளை அந்த கடவுள் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அதே பொண்ணு கெட்டு போகணும்னு நினச்சிட்டா அவளை சுற்றி 1000 வேலி போட்டு எத்தனை காவல் வச்சாலும் தடுக்க முடியாது. என்னமோ இந்த வீட்டு மேலே உங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசுகிறீங்களே. எனக்கும் அக்கறை இருக்கு. இந்த வீட்டில் காப்பி பொடி வாங்குறது, சிலிண்டர் புக் பண்ணுறது, கரண்ட் பில் கட்டுறது, துணி துவைக்கிறது, 10 பாத்திரம் தேய்க்கிறதுன்னு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து நான் தான் செய்கிறேன். இந்த வீட்டில் யார் தும்முனாலும் தலைவலின்னு படுத்தாலும் நான் கவலைப்பட்டிருக்கேன். என்னை பற்றி யாருமே கவலைப்பட்டதில்லையே. ஆனால் முரளி கவலைப்பட்டாரு. நீங்களோ அத்தையோ என்னைக்காவது ஆதரவா அனுசரணையா ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசியிருப்பீங்களா? சுபாவோட கல்யாணத்தில் எனக்கும் அக்கறை இருக்கு. இங்கே பாருங்க, சுபா பேரில் பாத்திர சீட்டும் நகை சீட்டும் போட்டு மாசம் மாசம் நான் பணம் கட்டிட்டு இருக்கேன்.
2: அண்ணி, இவங்களுக்காக நீங்கள் தேஞ்சது போகும். முரளியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்கள் தேடுற அன்பும் ஆதரவும் அவனால் மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்கள், முரளிக்கிட்ட நான் பேசுகிறேன், உங்கள் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அண்ணி,
1: பாஸ்கர் என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சு தான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா பைக்கில் போனால் கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவில் உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போகிறாங்கன்னு பேசுகிறவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை பாஸ்கர். நான் முரளியோட பழகிறேன், உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி சேர்ந்து ஊர் சுற்றுறேன். அதுக்காக முரளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்தான் என் புருஷன்னு கழுத்தில் தாலியை தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி, நெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்கள் அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்ன விட்டுட்டு போனாரோ அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறந்திருக்கணும். ஆனா நான் அறந்துக்கிட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன்.
2: அண்ணி.
1: ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வர வேணாம். இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்தும் நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடன் எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
2: அண்ணி, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
1: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்றுக்கிட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ்னு பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
3: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
1: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல நாள்னா போன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிர எதிரில பாத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காஃபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
3: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
1: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
2: என்ன அண்ணி?
1: நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நந்துதான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு. குட் நைட்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நிறம் மலை 5 மணி.
3: ஆகாஷ்வாணி குட்டிஸ் நேரம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியில் குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம்
1: மரம் வளர்ப்போ நாடகம்.
2: வணக்கம். நாடகத்தின் தலைப்பு சப்ளா கட்டை எங்கே. பங்கு பெறுவோர் மகாத்மா பள்ளி 6 மற்றும் 8 வகுப்பு மாணவர்கள் நிகிதா, தீக்ஷிதா, தனுஷ், ஆரவ் மற்றும் பவபிரதா. காட்சி 1. இடம் கைலாயம்.

0: மகிழ்வுற்றேன் தேவி. என்ன வரம் வேண்டும் கேள். இன்று உனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று என் உள்ளம் நினைக்கிறது தேவி.
1: இறைவா பரம் பொருளே, நான் என்ன கேட்டுவிடப் போகிறேன்? நம் குடும்பம் இன்று போல் என்றும் ஒற்றுமையுடன் திகழ வேண்டும் என்பதே என் ஆவா.
0: சாதாரண மனிதர் போல கூறுகிறாயே தேவி.
1: பெண்ணாக பிறந்தவள் இதைத்தானே விரும்புவாள் நாதா.
2: விநாயகர் ஓடி வருதல். தாயே தாயே!
1: இறைவா, நம் மைந்தனின் குரல் போல் அல்லவா கேட்கிறது? இதோ ஓடி வருகிறான் என் குழந்தை.
0: ஐங்கரனே, விநாயகா, ஏன் இவ்வாறு மூச்சிரைக்க ஓடி வருகிறாய்?
2: தந்தையே, நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். சென்ற முறை வந்தார், என் சகோதரன் மலை ஏறி விட்டான். இம்முறை வருகிறார், யார் எங்கு செல்ல போகிறாமோ தெரியவில்லை.
1: ஐயனே, இது என்ன சோதனை? இப்போதானே நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தங்களிடம் வரம் கேட்டேன். அதற்குள் இது என்ன சோதனை?
0: அதுதான் எனக்கும் புரியவில்லை தேவி. சரி சரி, சங்கத்தை கிளட்டி விடுவோம். வேலவா, விநாயகா, இருவரும் உள்ளே சென்று விடுங்கள். பெரியவர்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.
2: காட்சி இரண்டு, நாரதர் ஓடி வருதல்.
3: ஐயனே, உலகை காத்தருளும் ஈசனே, என் பெருமானே, என்னவென்று சொல்வது? நான் கடும் சோதனைக்கு உள்ளாகி தடுமாறுகின்றேன்.
0: என்ன சொல்கிறாய் நாரதா?
3: என்னை நன்கு உற்று நோக்குங்கள். என்னிடம் மாற்றம் ஏதேனும் தெரிகின்றதா?
0: என்ன மாற்றம்? கொண்டை, ஆடை அலங்காரம் என அனைத்தும் சரியாகத்தானே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த பதற்றம்?
3: ஈசனே, என் சப்ளா கட்டையை காணவில்லை. ஈசனே, நான் என்ன செய்வேன்? என் பெருமான் பார்க்கடலில் துயிலும் பரமனின் திருவடியை காண தைரியம் இல்லாமல் இங்கு ஓடி வந்தேன். தயவு கூர்ந்து என்னை காத்தருள்க.
0: ஓ, உன் கையில் சப்ளா கட்டை இல்லை, இதுதானா விஷயம்? என்ன நாரதற்கு கைலாயத்தில் காத்திருக்கிறே என யோசித்தேன். சரி, எனக்கு ஒரு யோசனை. பூலோகம் சென்று பார். அங்குள்ள மரங்களில் சப்ளா கட்டை செய்து வா. குமரா, விநாயகா, நாரதருக்கு வந்த சோதனை பற்றி அறிந்தீர்களா? நம்மை நாடி உதவி கேட்டு வந்துள்ளார். அவருக்கு உதவுவது நம் கடமை. நாரதா, என் மைந்தர்களுடன் பூலோகம் செல். உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள்.
3: ஐயனே, நான் மயில் வாகனத்தில் அமர்ந்து முருகனுடன் செல்கின்றேன். விநாயகருடன் சென்றால் நான் திரும்பி வருவதற்குள் ஒரு யுகம் முடிந்துவிடும்.
0: நாரதா, இந்த நிலையிலும் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? உன் விருப்பம் போல் சென்று வா.
2: காட்சி மூன்று,

0: மயில் வாகனம் ஏறி செல்கிறார்கள்.
1: நாரதர், எங்கே இறக்கிவிட வேண்டும் என்று சொல், இறக்கிவிடுகிறேன்.
2: என்ன முருகா, நாம் எந்த உலகிற்கு வந்துள்ளோம்? சோலைகளே தென்படவில்லை.
1: இதற்குத்தான் நானும் யோசித்தேன். நீயும் என் தந்தையும் அப்டேட் ஆகாமலே இருக்கிறீர்கள். இது ஏஐ காலம். நீர் என்னவென்றால் சப்ளா கட்டை வேண்டும் என்கிறீர்கள்.
2: அதையெல்லாம் இருக்கட்டும், என் நிலைமை புரியாமல் பேசுகிறாய். பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் விழிப்பதற்குள் தயவு கூர்ந்து என்னை மரங்களுக்கு தென்படும் இடங்களில் இறக்கிவிடு.
1: இதோ நாரதா, 10-15 மரங்கள் தென்படுகின்றன, இங்கே இறக்கிவிடுகிறேன்.
0: காட்சி 4. நாரதர் கோடாரியுடன் இறங்குகிறார். மரங்கள் பேசிக் கொள்ளுதல்.
3: ஐயோ, மரம் வெட்டி வரையே நான் இன்று நம்முள் யார் சாக போகிறோமோ தெரியவில்லை.
4: அண்ணே, இவர்களை பார்த்தால் மரம் வெட்டி போல் தெரியவில்லை. இவ ஏதோ சீரியல் ஷூட்டிங் இருந்து வந்தவங்க போல தெரியறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.
2: ஆஹா, இதோ தேக்கு மரம்.
3: ஐயோ, இவங்க சீரியல் ஷூட்டிங்ல இருந்தெல்லாம் வரல. இவங்க நிஜமாலே நம்மளை வெட்டதா வந்திருக்காங்க. ஐயா, என்ன வெட்டாதீங்க, வெட்டாதீங்க.
2: என்ன, ஏன் இவ்வாறு கதறுகின்றாய்?
5: அச்சம் வேண்டாம், நாரதர் உங்களை வெட்ட மாட்டார். சிறு பொருள் செய்ய இவ்வளவு பெரிய மரங்களை வெட்ட வேண்டுமா? ஏற்கனவே வெட்டியுள்ள மரத்துண்டுகள் போதும். மேலும் இதோ என் வாகனத்தில் 10-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை கொண்டு வந்துள்ளேன். இவ்விடத்தை மீண்டும் சோலையாக்குவேன். மனிதர்களும் அவசியத்தால் வெட்டப்படும் மரங்களுக்கு மாற்றாக வேறு மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று புரிய வைப்பதுதான் இனி என் வேலை.
6: ஐயனே, நாரதரின் சப்ளா கட்டை வைகுண்டத்தில் தான் இருக்கிறதாம். பூமாதேவி எடுத்து வைத்துள்ளார். உடனே நாரதரை அழைத்து வர சொன்னார்கள்.
2: அப்பாடா, என் கவலை விட்டது. வா முருகா, செல்வோம். என்னால் இன்று பூமியில் மரம் நடுவிழா நடந்து முடிந்ததா?
5: காகம் உட்கார பணம் பழம் விழுந்தது போல. உன்னால் இங்கு வந்தோம். இயற்கையை அழிக்க கூடாது என்ற கருத்தையும் மக்களுக்கு உரைத்தோம்.
7: மரம் நடுவோம், மழை பெறுவோம், நெகிழிகளை

நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல் சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: நேரம் மாலை 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல். கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு கேட்கலாம். அம்மன் கதையை வில்லுப்பாட்டாக கேட்டு ரசிக்கலாமா?

0: இந்த நாகலோக பட்டணத்திலே
1: சரி
0: நாகராஜனும் நாககன்னியும் குழந்தை இல்லை என்று சொல்லி
2: ஆமாமா
0: ஏழு கடலுக்குள்ளே வலிங்கிமாம் பாறையிலே
1: சரி
0: ஊசி முனையிலே ஒரு காலை தலைமேலே வச்சு கொண்டு தலைகளாக நின்று கொண்டு
2: ஆமா தலைகளாக நின்று கொண்டு
0: அழகராசிவனே என்று
2: ஆமா
0: உண்ணாமல் உறங்காமல்
2: உடையாளி பகவானை நினைத்து
0: எப்படி நாகராஜன் தவம் இருக்கான் என்றான்
2: எப்படியம்மா தவம் பண்ணுகிறான்
0: அவன் ஊசி முனையிலே ஒரு காலைக்கு

0: சரி,
1: பிள்ளையாரை பிடித்து வைத்து கணபதியை கும்பிட்டு
0: கணபதியை வணங்கி கொண்டு
1: அப்படி தவம் செய்யும் வேளையிலே
0: ஆமாமா
1: பகவானும் பார்வதியும் பூலோகத்துக்கு படியளப்பதற்காக வருகிறார்கள்.
0: ஆமா, கணவனும் மனைவியும் இருவரும் வருகிறார்கள்.
1: அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் படியளக்க பகவான் பூலோகத்திலிருந்து வருகிறார்.
0: அவன் நேராக வருகிறார்.
1: ஆமா
0: சரி,
1: நாளின்

0: நேரத்திலே பகவானும் பார்வதியும் நாகராஜன் தவத்தை பார்த்தார்.
1: நாகராஜன் பண்ணுகிற தவத்தை பார்க்கிறார்.
0: ஏ நாகராஜா,
1: எப்பா நாகராஜா,
0: உன் தவத்தை கண்டு நான் பரிசிக்கிறேன். நீ கம்பத்தை விட்டு கீழே இறங்கு.
1: கீழே இறங்கப்பா.
0: ஊசி முனையிலே எதற்காக தவம் இருக்க?
1: ஏன் இப்படி தவம் பண்ணுகிறாய்?
0: கம்ப

0: எடுத்து எடுத்தாந்து அந்த நாககன்னி வயிற்றிலே நாராயணன் வந்து கொடுத்தார்.
1: ஆமா, பார்க்கடையில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுக்க
0: அதை வாங்கி சாப்பிட்டு

0: மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சிகள்
1: பிறப்பாங்க. எட்டு பெண்கள் அன்பாக பிறக்கிறார்கள்.
0: அந்த நாகக்கன்னியாலே அஞ்சு தலை நாகத்தாலே ஆராட்டு சீராட்டு முடியாது என்று பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
1: ஒன்று கூடி
0: நாகக்கன்னி குழந்தைகளுக்கு ஆராட்டு சீராட்டு நடத்துதாங்க.
1: ஆராட்டி சீராட்டி அந்த குழந்தை சிறப்பாக வளர்க்கிறார்.
0: கொப்பல் கொடி தான் எடுத்து குலவை இட்டு சீனிபால் தான் சேனைகளை கொடுத்தார்கள்.
1: ஆமா, சேனை வைத்தார்கள்.
0: நீ

0: எட்டு பெண்களும் தெய்வ குழந்தைகளா பிறந்து
1: தெய்வ குழந்தையாக கன்னியாக அவதரித்து
0: அந்த மதுரை மாநகரிலே மீனாட்சி அம்மாளும்
1: மீனாட்சியாக தோன்றி
0: காஞ்சியிலே காமாட்சி அம்மாளா தோன்றுகிறாள். காஞ்சியிலே விசாலாட்சி அம்மாளை தோன்றுகிறாள். சென்னையிலே வாழையத்தம்மாளும் சேலத்திலே பவானி அம்மாளும் சிவகாசியிலே பத்ரகாளி அம்மாளும் இருக்கங்குடியிலே இருக்கங்குடி மாரி அம்மாளும் பாட்டக்குளத்திலே பகுசுள்ள துர்க்கை அம்மாளும் இவரு எட்டு பேரும் அழகு அழகு சொல்ல முடியாத அழகோட இருக்கக்கூடிய நேரத்தில்

0: கொண்டு இந்த பார்வதி ஆனவள் போட்டு வர
1: சொல்லிட்டான். மாய
0: கண்ணனை திருமணம் முடித்து விடுவார் என்று சொல்லி.
1: ஆமா, அந்த எட்டுக்கு குழந்தையை திருமணம் பண்ணுவார் என்று சொல்லி.
0: அப்படி நாககன்னி குழந்தைகள் சந்தன முனிவர் வனத்திலே வளரக்கூடிய நேரத்திலே
1: 12
0: வயதிலே அவங்க பருவமங்கையாகி அந்த முனிவருக்கு சந்தன முனிவருக்கு சமையல் ஆக்கி போடுறாங்க.
1: அவருக்கு
0: எப்படி சமையல் பண்ணதான தெரியுமா?
1: எப்படி
0: புட்டு எல்லாம்

0: இப்படி அவங்க சமையல் பண்ணி போட.
1: ஆமா, சந்தன மாமுனி வரைக்கும் சமையல் பண்ணி போட.
0: அவங்களை பார்த்து அந்த மகுடா சூரிய அப்படி ரசிக்க.
1: சரி, பெண்கள் அழகான பெண்கள்.
0: அழகான பெண்கள் யார் உறுப்பித்தார்களோ, பிரம்மன் தேவன் உறுப்பித்தாரோ என்று
1: யார் பெண்களோ என்று இவர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள்.
0: யோசிக்காக.
1: சரி,
0: இவன்

எட்டு பெண்களும் நாககன்னியை வயிற்றிலே பிறந்து பகவானும் பார்வதியிட்டும் போய் பகவான் எட்டு பெண்களும் திருமணம் முடிக்க சொன்னாரு. அம்மா உங்களுக்கு திருமணம் முடிக்க மாட்டேன், உங்களுக்கு திருப்பேர் வைப்பேன் என்று எட்டு பெண்களும் பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு ஒவ்வொரு ஊராக அருமையாக ஒவ்வொரு ஊரை காத்து கொடுக்கணும் என்று அந்தந்த ஊரையே அருள்வாளித்து வருகின்ற பொங்கலும் திருவிழா.

0: ஓம் சக்தி
1: பராசக்தி.
2: நிகழ்ச்சியில் இதுவரை விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கிய வில்லுப்பாட்டு கேட்டோம்.

0: பெறுகிறது. கிராமிய தென்றல் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னாச்சுடா?
5: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துட்டா அவன் சொல்ல போறான். நம்மள வாப்பு கேப்போம்.
6: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
4: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
7: அம்ஜிகா அம்புக்கா அம்பு.

0: ஆனா அவருக்கு ஒரே ஒரு மனக்குற இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
2: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உனக்காகவே வாழ்கின்ற இத்திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள், மேலும் பில்லிங்கல் ஆஃப் டியூப் கமெண்ட்ரி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். 6:40 மதுரத்தின்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தின்றல், 7:10 மாவட்ட செய்திகள் தென்காசி மாவட்ட செய்திகளாக எழுதியவர் செந்தில், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தின்றல், 9 மணிக்கு ஆங்கில செய்திகள், 9:15 மதுரத்தின்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10 மணிக்கு ரவி வாஷாரியா அகில் பாரத சங்கீத் சபா, 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் இனி ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பாகும்.

தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு இண்டூர் தர்மபுரியில் 56.8 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள் இதோ. வெப்பநிலை நிலவரமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக மதுரை விமான நிலையத்தில் 39.5 செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் தர்மபுரியில் 21.7 செல்சியஸ், மலைப்பகுதியில் கொடைக்கானலில் 12.7 செல்சியஸ் ஆக இருந்துச்சு. தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் இதுவரை கேட்டோம் வானிலை அறிக்கை.

0: இலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் உனக்காகவே வாழ்கின்ற திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும், சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள் சொல்லப்படுற தேவை இருக்கிறது, நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சி வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா.

0: பாதுகாப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 14ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டம் தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: இதுவரை கேட்டோம் திரைகானம்.
1: என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழ்வும் போ,
2: அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500 மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயினாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள்புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய திட்ட பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபட கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
0: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்தலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்தலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக் கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களுமின்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கீர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்க உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் 7:25 கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
2: மெயினாக வந்து தண்ணி வசதி வேணும், கம்பல்சரி வேணும் தண்ணி. ஏன்னா அதை 2 times நம்ம வாஷ் பண்ணிவிடணும். 2 times வாஷ் பண்ணால் தான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. பண்ணினா சும்மா போய் ஏதாவது ஒரு சும்மா ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, அங்கே போனீங்கன்னா வாடை வரதான் செய்யும். நம்ம இடத்தையும் இருக்குல்ல, இப்போ இந்த இடம் இருக்குன்னா இந்த இடத்த வந்து டெய்லி மாப்பு போடுவாங்க, துடைப்பாங்க, வாஷ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க. இது மாதிரி தான் நம்ம இதை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த இடமும் ஸ்மெல்லாம் இருக்காது. பண்ணி

0: இன்றைய நமது பண்ணை செய்தியில் வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: மெயினா வந்து தண்ணி வசதி வேணும், கம்பல்சரி வேணும் தண்ணி. ஏன்னா அதை 2 times நம்ம வாஷ் பண்ணி விடணும். 2 times வாஷ் பண்ணாதான் அந்த ஸ்மெல் எதுவுமே வராது. பண்ணினா சும்மா போய் ஏதாவது சும்மா ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, அங்கே போனீங்கன்னா வாட வரதான் செய்யும். நம்ம இடத்தையும் இருக்குல்ல, இப்ப இந்த இடம் இருக்குன்னா இந்த இடத்த வந்து டெய்லி மாப் போடுவாங்க, துடைப்பாங்க, வாஷ் பண்ணுவாங்க, ஸ்ப்ரே அடிப்பாங்க. இது மாதிரிதான் நம்ம இதை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த இடமும் ஸ்மெல்லாம் இருக்காது. பண்ணினா யாரும் சரியா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம வைக்காம வச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல் வரதான் செய்யும். யாரா இருந்தாலும் இங்க வச்சாலும் வரதான் செய்யும். இன்னமும் 2 times பண்ணிடுறோம். பொதுவாகவே ஃபார்ம் பொறுத்தவரையும் மைக்ரோ மானிட்டரிங் அதிகமா வேணும். ஒவ்வொரு அனிமலும் நம்ம போய் இண்டிவிஜுவலா வாட்ச் பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கு, ஏது பண்ணிட்டு இருக்கு, கண்காணிப்பு இருக்கும். திடீர்னு வந்து அது ஃபீட் சாப்பிடாது, அங்க வேலை பாக்குறவனுக்கு அது தெரியாது, தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். நம்ம தான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலா நம்மளோட மைக்ரோ மானிட்டரிங் அதிகமா இருக்கணும். அதுக்கு தனியாக கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணிருக்கு, லேண்ட் எல்லாம் கிடையாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே செட்டு போட்டு எல்லாமே போட்டு கீழே ஃப்ளோரிங் எல்லாமே போட்டுருக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில வரவே வராது, நம்மளா பிரிச்சு விட்டாதான் அந்த இது வரும். நான் 2-3 சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன். ராஜபாளையம் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கு. சென்னையில் வெப்பேரியில போய் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஒரு 1 week நினைக்கிறாங்க பிரைவேட் பேங்க்ல மேனேஜரா இருந்தேன், ஜாப் போய் வேணாம்னு விட்டுட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பண்ணலாம், யாருனாலும் பண்ணலாம். என்ன மக்கள் வந்து ஏதாவது பேசுவாங்க, பண்ணி வளர்க்குறியா அப்படிமா, ஆடு வளர்த்தா கூட மாடு வளர்த்தா கூட ஏதாவது கௌரவமாப்பாங்க, பண்ணியா அப்படின்னு நம்ம சமூகத்துல வந்து அந்த ஒரு இது இருக்கு. ஆனா நல்ல தொழில் தான். மீந்தி நாங்க முத ஸ்டார்டிங் லக்கத்துல வளர்ந்துருக்காங்க, திண்டுக்கல்ல ஒரு ஆள் அமைச்சிருக்காங்க, அப்புறம் இட்டு சேலத்துல இருந்து சின்ன பசங்களா முத அப்ப வந்தாங்க, அந்த பசங்க காலேஜ் படிச்சுட்டு வந்து ஐடியா எல்லாம் கேட்டாங்க. அந்த மாதிரி 2-3 ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்க. ஃபோனில் வரும் திடீர்னு. ஏற்கனவே ஆல்ரெடி நான் அந்த புதியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன், அதை வச்சு எனக்கு கால்லாம் வரும், அதை வச்சு டீட்டெயிலாம் சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலும் சொல்ல தான் செய்கிறோம். எங்கள் லோக்கல்லே ஒரு 2 வச்சாங்க, மெயின்டைன் பண்ண விடாமல் எடுத்துட்டாங்க. மெயின்டைன் பண்ணும், மெயின்டெனன்ஸ் தான் செலவு இருக்குது, லேபர் மெயின்டைன் பண்ணும், லேபர் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம ஃபீல்டில்.
0: இதுவரை வெண்பன்றி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி விளாம்பட்டி PS பாலமுருகன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

28 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னையாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல் நிகழ்ச்சி, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். இதில் நடிகையர் சாவித்ரி நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்பீர்கள்.

0: மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தி குறித்து தெரிந்து கொள்வோம். ஆடு வளர்ப்பில் தீவனத்திற்கு பெரும் பங்குண்டு. சரிவிகித தீவனம் தரப்பட்டால் மட்டுமே ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் பெற முடியும். கால்நடை வளர்ப்போ தீவனங்களை வாங்கி பயன்படுத்துவதை விட தீவன உற்பத்தி செய்வது அவர்களுக்கு லாபத்தை கூட்டி தரும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையில் ராஜபாளையம் விவசாயி கே முருகன் அவர்கள் ஆடு வளர்ப்பதுடன் அடர் தீவன உற்பத்தி செய்து சிறந்த முறையில் லாபம் ஈட்டி வருகின்றார். அவர் தனது அனுபவங்களை நம்முடன் இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார்.
1: நான் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது போக ஆட்டுக்கு தேவையான அடர் தீவனம் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
2: இப்ப ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்னென்ன மாதிரியான ஆடுகள் இப்ப வளர்த்துட்டு இருக்கீங்க?
1: நாங்க வெள்ளாடுகள் மட்டும்தான் வளர்க்கிறது. அதுலயும் பர்டிகுலரா ஆணாடுகள் இடா மட்டும்தான் வளர்க்கிறோம். அதுவும் கறி ஆடுகளாகத்தான் வளர்த்து வெளியில கொடுக்கறோம். கறி பர்பஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கறோம்.
2: அதையே ஸ்பெசிபிக்கா கிடா மட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க வளர்க்கறதுக்கான காரணம்?
1: பெண்ணாடுகள் வளர்த்தோம்னா அதை மெயின்டைன் பண்றதுக்குலாம் ரொம்ப அனுபவங்கள் வேணும். இது ஆணாடுகள் மட்டும் வளர்க்கறது நம்ம பட்டியல போட்டு வந்துட்டு பரன்ல வளர்த்துடலாம், ரொம்ப ஈஸியா வளர்த்துடலாம். அதுவும் வெள்ளாடுகளை ஈஸியா வளர்த்துடலாம்.
2: இப்ப நீங்க வந்து அப்ப பட்டி போட்டு பரன் வச்சு
1: பண்ண இது பண்ணி பண்ணிட்டு இருக்கோம்.
2: கிட்டத்தட்ட எவ்வளவு ஆடுகள் இப்ப நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நாங்க வந்து வெளியிலயே வாங்கி கொடுப்போம். நாங்க வளர்க்கறதும் ஒரு 50-60 ஆடுகள் வந்துட்டு எப்பயுமே இருக்கும் நம்ம கிட்ட. அது போக இப்ப தீவனங்கள் வெளியில வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதையும் நம்ம வெளியில வாங்காம நமக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு இதையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
2: இப்ப பசு தீவனங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆடுகளுக்கு என்னென்ன மாதிரியான பசு தீவனங்களும் நீங்க கொடுக்கறீங்க?
1: பசு தீவனங்கள் வந்து மெயினா எல்லாருமே கொடுக்கறது வந்துட்டு அகத்தி கொடுப்பாங்க, முருங்கல் கொடுப்பாங்க, வேப்பம் இது கொடுப்பாங்க. இப்ப ஆடு வளர்க்கறதுல எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சிறு விவசாயிகள் இருந்து இளைஞர்கள் இருந்து எல்லாருமே விருப்பப்பட்டு வராங்க. அவங்க ஆரம்பிக்கிறது ஒரு சிறிய இடத்துலதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆடு வளர்க்கறதுக்கு ஒரு சிறிய இடம் இருந்தா போதும்ங்கிறதுல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மேய்ச்சலுக்கு இந்த கொடி பசு தீவனம் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இருக்காது. ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த அடர் தீவனம். ஸோ அடர்த்தீவனத்தில் வந்து நம்ம இவங்க வெளியே அலைய தேவையில்லை. உள்ள அடர்த்தீவனம் கொடுத்தால் மட்டுமே போதும், ஆடோட எடை அதிகரிப்பு தீவனம், இட்ஸ் அ ஃபேட்டனிங் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் இவ்வளோ எடை அதிகரிக்கணுங்கிற ஒரு வரமுறை இருக்குது. ஒரு ஆட்டுக்கு 4-5 கிலோ வந்துட்டு எடை அதிகரிக்கணுங்கிறது அந்த ஒரு நாம்ஸ் இருக்குது. 4 மாதம் வந்துட்டு நம்ம அந்த ஆடை வந்துட்டு வாங்கி வளர்ப்போம். ஆடு வாங்குறத 12 கேஜியில் வந்து வாங்குவாங்க. 12-15 கேஜியில் வாங்கி அதை ஒரு 4 மாதம் வந்துட்டு அதை வளர்த்து மாதம் ஒரு 4.5 கேஜினா நமக்கு மாதம் ஒரு 15 கேஜி வந்து இது எடை கூடும். அதை கூட்டினதை அப்படியே 4 மாதத்தில் வந்து அதை கறிக்கு விற்பனை செஞ்சுருவாங்க. இதுதான் அந்தோட வளர்ப்பு முறையே. அதுதான் கரியாடு வளர்ப்புங்கிறது. இதுதான் அடர்த்தீவனம் கொடுத்து 4 மாதம் கடாயங்கள் வளர்த்து கரியாட்டு கொடுத்துறது. மேலாண்மை வந்துட்டு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பசுந்தீவனம் அது தேவை இருக்காது. விளைச்சல் நிலம் தேவை இருக்காது. பரன்மேலே வளர்த்து அவங்க வந்துட்டு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். நல்ல வருமானமும் இதில் இருக்குது.
2: இந்த ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் போது இந்த அடர்த்தீவனம் கொடுக்கறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத சொல்லுங்களேன்.
1: எல்லா சத்துக்களுமே அதில் இருக்கும். அதனால வந்துட்டு ஆடுகளுக்கு அது தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால ஆடு சாப்பிட்டு அதோட அந்த ஜீரண சக்தி நல்லா மேம்படுத்துச்சுன்னா போதும், அதோட எடை கூடிரும். இப்போ பசுந்தீவனம் போடும்போது சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அது விவசாயிகளுக்கு எல்லாம் அனைவருக்குமே தெரியும். அதில் இந்த சில கழிச்சல் ப்ராப்ளம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் அடர்த்தீவனத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை கொடுத்து நல்லா 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் கொடுத்தாலே போதும். அதுக்கு வேறு எந்த ஒரு நீங்கள் மேலாண்மையும் பண்ண தேவை கிடையாது. காலையில் ஒரு வேளை தீவனம், சாயங்காலம் ஒரு வேளை தீவனம், அது கரெக்டாக கொடுத்து 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் இருந்தாலே போதும். ஆடுகளுக்கு வேறு எந்த இது வராது. அது போக 45 நாள் ஒரு தடவை வந்துட்டு குடல் புழு நீக்க வந்தாலே போதும், ஆடுகளுக்கு வேற எந்த பாதிப்புமே வராது. அடர் தீவனத்திலே வந்துட்டு ஆடுகளுக்கு தேவையான தாதுப்புக்கள், வைட்டமின்ஸ், ப்ரோபயாட்டிக்ஸ், நச்சு கட்டுப்படுத்தி எல்லாமே இருக்கிறதுனால அதுக்கு வேற எந்த செரிமான கோளாறுகள் வராது. அதோட குடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஆடுகள் நல்லா சாப்பிட்டு நல்லா செரிமானம் ஆகி டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த எடை கூடும். 2 நாள் சாப்பிடலைன்னா எடை கூடாது, அது வந்து நமக்கு நட்டமாயிடும். ஸோ நம்ம கொடுக்குற பொருளில் அது வந்துட்டு அதோட வயிறுல எந்த கோளாறு இல்லாமல் இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்மளோட.
2: இப்ப இந்த அடர்த்தீவன உற்பத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க முன்னெடுத்தீங்க. ஏன்னா மொத வந்து நான் வெளியில வாங்கிட்டு இருந்தேன், இப்ப நானே உற்பத்தி செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன் அந்த மாற்றம் வந்தது?
1: குவாலிட்டியில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அது போக விலைகள் தக்க நேரத்துக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இது மாதிரியானது இருக்கிறதுனால அதில் நமக்கு இன்னமும் இதை வந்துட்டு மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இது நம்மளே பண்ணலாங்கிறதுனால தான் முழுமையான கலவையாக இதை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம்.

0: இந்த தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எப்ப உதயமானது?
1: ஒரு 2-3 வருடங்களாவே நாங்க இதை வாங்கி வெளியிலிருந்து வாங்கி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது அதில் என்னென்ன போடுறாங்க அப்படிங்கிறது நான் கிளியராக வந்துட்டு ஒரு ஸ்டடி பண்ணணும், அதை பற்றி ஒரு கிளியரான ஒரு படிப்பு அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன இது போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க, இது எது தேவை எது தேவையில்லை, ஆடுகளுக்கு எது முக்கியம், எந்தெந்த சத்துக்கள் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி படித்ததுக்கு அப்புறம் தான் மேடம் நான் வந்துட்டு இதை நம்மளே பண்ணலாம், இது கம்மி அவங்க போடுற மாதிரி நிறையா பொருட்கள் போட்டதுனால வந்துட்டு ஆடுகளுக்கு அதிகமான எடைங்கிறது ஏறாது, என்னென்ன சத்துக்கள் தேவையோ அது இருந்தால் மட்டுமே வந்துட்டு அந்த நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு நமக்கு ஃபார்முலா வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணிடுவோம்.
0: ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதோட உடல் எடை அதிகரிக்கணும், ஏன்னா விலை அப்படின்றது வந்து அந்த எடையை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதில் என்ன ஸ்பெஷலாக, அதாவது உங்களோட உற்பத்தியில் என்ன ஸ்பெஷலாக நீங்கள் இப்போ பண்ணுறீங்க?
1: ஆடு இப்போ 4 கிலோலேருந்து 5 கிலோ மாதம் எடை கூட நாள் மட்டுமே நமக்கு லாபங்கிற முதல்ல அதில் தேவையான சத்துக்கள் ஆடுகளுக்கு ரொம்ப முக்கியம். புரதச்சத்து, சக்தி சத்து, நார் சத்து, தாதுச்சத்து, அப்புறம் வைட்டமின்கள், உப்பு, கால்சியம், சுத்தமான குடிநீர், இது இருந்தால் மட்டுமே வந்துட்டு ஆடுகளுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் இது வந்துட்டு கிடைக்கும். இதை நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம அந்த ஃபீட்ஸில் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம் மேடம்.
0: நீங்கள் என்னென்ன மாதிரியான தீவனங்களை அதில் சேர்க்குறீங்க?
1: மக்காச்சோளம், கோதுமை, கம்பு, வெள்ளச்சோளம், கடலை புண்ணாக்கு, வைட்டமின் கலவை, தாது உப்பு கலவை, நச்சு கட்டுப்படுத்தி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம சேர்ந்து ஒரு சர்டன் அதுக்குன்னு ஒரு அளவு திட்ட அளவுகள் இருக்குது, அது அந்த அளவில் நாங்கள் கலக்கிறோம் மேடம். அதை
0: எந்த வழிகாட்டுதல் படி நீங்கள் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
1: இதை நாங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ண உடனே வந்துட்டு தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறவங்க பேராசிரியரை சந்தித்து அவங்களோட அறிவுறுத்தல் படி தான் மேடம் நாங்கள் ஒன்றுனையும் முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கா? அதாவது நம்ம கொடுக்குற அடர்த்தீவனத்துக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த அடர்த்தீவனத்துக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றது எப்போ உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது?
1: ரிசல்ட் யாரு கொடுக்கணும், நம்மகிட்ட வாங்குற கஸ்டமர் தான் நம்ம கொடுக்கணும். அவங்க சொல்றதே வந்துட்டு ஆடுகள் நல்லா எறை எடுக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆடு எடையில 1%, காலையில் வந்துட்டு 1%, சாயங்காலம் 1%. ஸோ மொத்தம் ஒரு நாளைக்கு 2% மட்டுமே கொடுத்தால் போதும், 2% கொடுத்தாலே போதும் உடல் எடையில். ஸோ அப்படிங்கிறது மற்ற தீவனம் வந்துட்டு 3%லாம் போட சொல்லுவாங்க, காலையில் 3%, சாயங்காலம் 3%. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கம்மியான சதவீதத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்குன்னு சொல்கிறாங்க மேடம்.
0: இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பீங்களா, இந்த அடர்த்தீவனத்தை இந்தந்த நேரங்களில் பயன்படுத்துங்க, இந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதலோ இல்லை பயிற்சிகளோ நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
1: எல்லாருமே நினைக்கிறாங்க ஆடை வாங்கி நம்ம வச்சுட்டாலே வந்துட்டு அது தன்னால் வளர்ந்துடும், இறைய போட்டால் வளர்ந்துடும், நம்ம லாபம் எடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அதில் கரெக்டான டைமிங்க்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு அது அந்த அளவு கொடுத்துடணும், ஒரே நேரத்தில் கொடுக்கணும், காலையில் என்ன கொடுக்குறோமோ அதே நேரத்துக்கு கொடுக்கணும், சாயங்காலம் என்ன கொடுக்குறோமோ அதே நேரத்தில் கொடுக்கணும். அது போக காலையில் கொடுக்கறதுக்கு முன்னால் அடர்த்தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னால் அதுக்கு உலர்த்தீவனம் வைக்கல் அதை வந்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால் கொடுத்துடணும், கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடர்த்தீவனமே கொடுக்கணும். ஆனால் தண்ணி வந்துட்டு 24 மணி நேரம் சுத்தமான தண்ணீர் இருக்கணும்.
2: திரைப்பட பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தியில் தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் ராஜபாளையம் விவசாயி கே. முருகன் அவர்கள்.
1: இப்ப நீங்க அடர் தீவனம் தயாரிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே, அது எந்த வகையில்?

0: நீங்கள் கொடுக்குறீங்க?
1: நாங்கள் வந்து 50 kg வந்துட்டு பேக் பண்ணி கொடுக்குறோம் மேடம்.
0: இப்போ அடர்த்தீவனம் அப்படின்றத வந்து நீங்கள் எந்த வடிவத்தில் ஆடுகளுக்கு இலகுவாக கொடுக்கறதுக்காக நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க?
1: அடர்த்தீவனங்கிறது வந்து மக்காச்சோளம், கோதுமை, அரிசி எல்லாமே உடைக்கப்பட்டு அது கூட தவுடு இதெல்லாம் கலந்து துகள்களும் இருக்கும், இந்த உடைக்கப்பட்டது இருக்கும். அதனால இதை நம்ம நேரடியாகவே ஆடுகளுக்கு வந்து கொடுத்தாலே அதை வந்து சாப்பிட்ருவோம். அது
0: இந்த மாதிரி ஆடுகளுக்கு கொடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கான ஈஸியான மெத்தடா இந்த மெத்தட் இருக்கா?
1: ஆமாம் மேடம், கண்டிப்பாக சாப்பிட்ற ஃபீடிங் ட்ரேல போட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சாப்பிட்ருவோம். சாப்பிட்றதுக்காக மெனக்கடுறதே எதுவுமே தேவை கிடையாது.
0: அடர்த்தீவனம் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு லாபகரமான இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்றது உபயோகமா இருக்கும்?
1: ஆடு 4-5 kg ஒரு மாசத்துக்கு ஏறணும்னா ஆவரேஜா வந்துட்டு 4.5 kg வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு 150 g வந்துட்டு ஒரு ஆடு வந்து எடை ஏறணும். ஒரு ஆடு 150 g எடை ஏறதுக்கு நம்ம கொடுக்கறதோட அந்த தீவனத்தை நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோங்கிறது இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு 150 g அதுக்கு நம்மளோட ஃபீடு வந்துட்டு இப்போ ஒரு 12 ரூபாய் வரும் மேடம். 12 ரூபாய் நம்ம செலவு பண்ணா 150 ரூபாய் நமக்கு வருமானம் வரும் மேடம்.
0: இப்ப செலவுக்கு ஏத்த மாதிரி நமக்கு லாபம் இருப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்கு? அதாவது நான் லாபகரமா விற்கணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புறாங்க, இருந்தாலும் அதற்கேற்ற செலவை வந்து ஈடுகொடுக்க முடியுமா அப்படின்னு போது இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? ஏன்னா பசுந்தீவனமும் இருக்கு, அடர்த்தீவனமும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அடர்த்தீவனம் கொடுக்கறதுனால நம்ம எந்த அளவுக்கு செலவை கட்டுக்குள்ள கொண்டு வந்து லாபகரமா மாத்த முடியும்?
1: இப்போ ஒரு ஆடுக்கு ஒரு நாளைக்கு செலவு 12 ரூபாய் அப்படிங்கிற போது வந்துட்டு மிகவும் கம்மியான செலவு தான். இது உங்ககிட்ட ரெடியா இருக்கும், எப்போதுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அடர்த்தீவனம் நீங்க கையில வச்சுக்கலாம். ஆனா பசு தீவனங்கும் போது நீங்க ஒரு இடத்துல போய் கொண்டு வரணும், பக்கத்துல இருந்தா அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும். பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது, எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா அது இல்லாதவங்க இன்னொருத்தவங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பசு தீவனம் கொண்டு வரதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. ஆனா அடர்த்தீவனத்துல அது இல்லை. வாங்கி எப்பனாலும் நீங்க 10 பேக் நீங்க ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க கரெக்டா எத்தனை ஆடு வச்சிருக்கீங்கன்னு கணக்கு பண்ணி ஆட்டு இடையில 1% நம்ம உணவு கொடுக்குறோங்கிற ஒரு அளவு தெரிஞ்சிருவோம் உங்களுக்கு. இந்த ஸ்டாக் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த உணவை தேடி நீங்க அலைய தேவையில்லை.
0: இப்போ ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு காலம் வரைக்கும் அதை வந்து உபயோகப்படுத்தலாம்?
1: 45 நாள்ல இருந்து 60 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் மேடம். இதுல வந்துட்டு வேற எந்த பூஞ்சை தொட்டு வத்துக்கிறதோ எதுவுமே வந்துட்டு அந்த மாதிரி அடர்த்தீவனத்துல எதுவுமே ஆகாது. ஆனா நீங்க வந்துட்டு அதுல தண்ணி பட்டுருச்சோ, வேற ஈரம் ஆயிடுச்சோ, மழையில நனைய விட்டுட்டாங்கன்னா அது பூஞ்சை இது வந்துடும். ஸோ அதை மட்டும் ஒரு தடவை கொடுத்ததுக்கு அப்புறம் அடர்த்தீவனம் இருக்கிற பைய வந்துட்டு கரெக்டா க்ளோஸ் பண்ணி அதை வந்து காற்று போகாம வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்தும் கெட்டு போகாது மேடம்.
0: கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மேலாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம்
1: மேடம்.
0: இப்ப ஒரு ஆட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு எந்த அளவுக்கு அது தேவைப்படும்?
1: கரியாடுகள் வாங்குறது எல்லாருமே வந்துட்டு 12-15 kg வாங்குவாங்க மேடம். இப்போ நீங்க 15 கிலோல இருக்கிற ஒரு ஆடுக்கு வந்துட்டு ஆட்டு இடையில வந்து 1% அப்படின்னா 150 g காலையிலையும் 150 g சாயங்காலமும் கொடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு 300 g கொடுக்கணும். அப்போ மாசத்துக்கு வந்துட்டு 9 கிலோ வந்துட்டு கொடுக்க வேண்டியது மேடம் ஒரு ஆட்டுக்கு. நீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்களோ கணக்கு நம்ம பார்த்து அதை தீவனம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிடணும் மேடம்.
0: இப்போ அடர்த்தீவனம் அப்படின்றதுனால ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்றீங்க. இப்போ நீங்க நிறைய பேருக்கு கொடுக்குறீங்களே, இப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பீங்க நீங்க? ஏன்னா அடர்த்தீவனம் கொடுத்து முடிக்கிறதோட இல்லாம இதை எப்படி கொடுக்கணும், எந்த காலகட்டத்தில் கொடுக்கணும், எந்த அளவில் கொடுக்கணும், இதை எப்படி கொடுத்தா லாபகரமாக கொண்டு போக முடியும் அப்படின்னு எதுவும் பயிற்சிகள் கொடுக்குறீங்களா?
1: மேடம், நம்ம எவ்வளவு தரமான பொருள் உற்பத்தி பண்ணாலும் அதை கொடுத்து அதை பயன்படுத்துறவங்களுக்கு நம்ம அவங்களை சரியா சொல்லி கொடுத்தா தான் அதோட ரிசல்ட் முழுமையாக கிடைக்கும். இல்லாட்டி அதை வந்துட்டு தவறுதலாக யூஸ் பண்ணி கடைசியில் வந்துட்டு இல்லை இந்த பொருள் சரியில்லைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால எப்பயுமே நான் சொல்றது அவங்களுக்கு, இப்போ என்கிட்ட வாங்குறவங்களுக்கு முதல்ல நீங்க கம்மியாக எடுத்துக்கோங்க, நான் சொல்றபடி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சில அறிவுறுத்துகள் நாங்கள் கொடுப்போம். உணவு கொடுக்குற நேரம் காலையிலும் சரி மாலையிலும் சரி எந்த நேரத்தில் கொடுக்குறீங்களோ அதே நேரத்தை வந்து தவறாமல் வந்து கடைபிடிக்கணும். அடர்த்தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னால 150 g-200 g வரைக்கும் உலர் புல்லுகள் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்து 1/2 மணி நேரத்திலிருந்து 45 நிமிடம் கழித்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடர்த்தீவனமே கொடுக்கணும் மேடம். தண்ணி எந்நேரமும் வந்துட்டு ஆடுகளுக்கு சுற்றமான தண்ணீர் இருக்கணும் மேடம். இது இருந்தாலே போதும், வேறு எந்த இதுமே தேவையில்லை. இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது வந்துட்டு ஆடுகளில் வந்துட்டு விட்டமின் மாத்திரைகள் கொடுப்பாங்க, லிவர் டானிக் கொடுப்பாங்க, மற்ற நிறையா தாதுப்புகளுக்கு பிளாக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு போடுவாங்க, அது ஆடு வந்துட்டு இது பண்ணும். நாங்கள் கொடுக்குறதுல வந்துட்டு எல்லாமே ஒரு கலவையாக இருக்கிறதுனால எதுவுமே தனியாக கொடுக்க தேவையில்லை. அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்துட்டு அவங்க வேலையை சுருக்க முடியுமோ அது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் மேடம். 45 நாள் வந்து இந்த குடற்புழு நீக்கங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம். மாத்திரைகளும் மருந்துகளும் அவங்களுக்கு என்ன மாத்திரை வாங்குறோம் அது கொடுத்துறோம் மேடம். 4 மாத கரியாடு வளர்ப்புல வேற எந்த வித மருந்துகள் செலவு நோய் இது அப்படிங்கிறது எதுவும் இல்லை மேடம்.
0: இப்போ அடர்த்தீவன உற்பத்தி அப்படின்றத நீங்க வந்து தனியாக அதுவும் தொழிலாகவே செஞ்சுட்டு இருக்கிறதா சொன்னீங்க. இதற்கான பயிற்சிகள் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்க ஆரம்பிச்சது, யாரோட வழிகாட்டுதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டது?
2: பெற்றது.
1: இரண்டு மூன்று வருடங்களாக நாங்கள் வெளியிலிருந்து வாங்கி அதில் எங்களோட

0: அனுபவம் கிடைத்தது. அது போக நாங்கள் தனியாக செய்யணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பேராசிரியர்கள் உதவியுடன் தான் வந்துட்டு நாங்கள் இந்த ஃபார்முலாவே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். முழுக்க முழுக்க அவங்களோட அறிவுறுத்தலின் பேரில் தான் கண்டிப்பாக இந்தந்த சத்துக்கள் இருக்கணும் ஆடுகளோட தீவனத்தில்ங்கிற அவங்க சொன்னதை வச்சு தான் மேடம் இந்த அடர் தீவனமே வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம்.
1: அடர் தீவனம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கு? ஏன்னா ஆடு வளர்க்குறவங்க நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. அடர் தீவனம் கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு நன்மை, அது எந்த அளவுக்கு லாபகரமா நம்மளோட ஆடு வளர்ப்பை கொண்டு போகும் அப்படின்றத சொல்லுங்களேன்.
0: இன்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிக்கு அடுத்து முக்கியமான கூடுதல் வருமான தொழிலாக வேகமாக வளர்ந்து வர்றது வந்து ஆடு வளர்ப்பு. ஏன்னா குறைஞ்ச இடம் போதும், முதலீடு மற்ற தொழில்களை விட குறைவு. இளைஞர்கள் வந்துட்டு இதை நோக்கி வராங்க. ஒரு 10 சென்ட் நிலம் இருந்தால் போதும், நம்ம வந்துட்டு ஆடு வளர்க்கலாங்கிற ஒரு இதில் தான் எல்லாருமே வாங்குறாங்க. அதுக்கு அதை வந்து அவங்க லாபகரமாக அந்த போட்ட முதலை எடுக்கணும்னா அவங்க ஆட்டுக்கு கண்டிப்பாக தீவனம் கொடுத்தே ஆகணும். அதற்கு நல்ல தீவனம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அந்த நல்ல தீவனம் கொடுத்து அவங்க நினைத்த எடை வந்தால் மட்டுமே அதில் வந்து அந்த ஆட்டு வியாபாரத்தில் வந்துட்டு லாபம் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கும் போது அடர் தீவனம் வந்து மிகவும் இன்றியமையாதது. அடர் தீவனம் இன்றியமையாததுங்கிறத விட அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி கொடுக்குறோங்கிறதும் இன்றியமையாதது. ஸோ அடர் தீவனத்தை நம்ம வந்து போட்டால் மட்டுமே பார்த்தாது, அதை கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம கரெக்டாக வந்துட்டு கடைபிடிக்க வேண்டியிருக்கு. தேவைக்கு ஏற்ற உடனே கிடைக்கிறது தான் மேடம் அடர் தீவனத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எப்படினாலும் ஸ்டாக் இருக்கும், பசுந்தீவனத்தை தேடி நம்ம ஓட தேவையில்லை. மழை வெள்ளம் சில இயற்கை சீற்றங்கள் வர நேரத்தில் வந்துட்டு எந்த இது இருந்தாலும் ஆடுகளுக்கு உணவு இல்லைங்கிற ஒரு நிலைமை வராது.
1: நீங்க சொல்ற ஆலோசனை, ஏன்னா லாபகரமான ஆடு வளர்ப்புல இந்த அடர் தீவனம் கொடுக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இதை எந்த அளவுக்கு கொடுக்கறோம் அப்படின்னும் போது நமக்கு லாபகரமா அதை எடுத்துட்டு போகும்.
0: ஆடு வளர்ப்புங்கிறது வந்துட்டு மிக ஒரு அருமையான தொழில். ஆட்டிலிருந்து வரும் எதுவுமே வந்துட்டு நமக்கு நஷ்டமே கிடையாது. ஆடிலிருந்து கிடைக்கிற எல்லாமே லாபம் தான். அப்படி எல்லாமே நமக்கு லாபம் கொடுக்குற அந்த ஆட்டை வந்து கரெக்டாக பேணி காப்பாற்றணும் அப்படின்னா நமக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும். அதற்கு அடர் தீவனம் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியங்கிறது நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், ஒரு மாதத்துக்கு 5 கிலோ எடை கூடும் போது உங்களுக்கு 4 மாதத்தில் நீங்கள் நினச்ச அந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடர் தீவனம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அடர் தீவனத்தில் மிகப்பெரிய அட்வான்டேஜுங்கிறது வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், உணவு தேவை தட்டுப்பாடு இருக்காது. அடர் தீவனத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோய் மேலாண்மைக்காக நீங்கள் தனியாக எதுவும் பண்ண தேவை இருக்காது. உங்களுக்கு மேலும் தகவல்கள் எதை பற்றி தேவை அப்படிங்கிற போது என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டு 97 89 37 64 34. எனக்கு தெரிந்த தகவலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
2: இதுவரை ஆடு வளர்ப்பு மற்றும் அடர் தீவன உற்பத்தி குறித்த நேர்முகத்தில் பங்கு பெற்றவர் ராஜபாளையம் விவசாயி கே. முருகன் அவர்கள். இனி வேளாண் தகவல்கள். கோடைக்காலத்தில் விவசாய நிலங்களை நிர்வகிப்பதும் சாகுபடி செய்வதும் சவாலான ஒன்று. அறுவடை முடிந்தவுடன் நிலத்தை கோடை உழவு செய்ய வேண்டியது அவசியம். இது மண்ணின் ஈரப்பதத்தை தக்கவைக்கவும் மண்ணில் உள்ள பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் நோய் கிருமிகளை சூரிய வெப்பத்தின் மூலம் அழிக்கவும் உதவும். மண்ணின் காற்றோட்டத்தை அதிகரித்து அடுத்த சாகுபடிக்கு மண்ணை தயார்படுத்தும். கோடையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்க சொட்டு நீர் அல்லது தெளிப்பு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம். நிலத்தில் பண்ணை குட்டைகளை அமைத்து கோடை மழையை சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தலாம். குறைந்த நீரில் வளரக்கூடிய வறட்சியை தாங்கும் பயிர்களை தேர்வு செய்ய வேண்டும். உளுந்து, தட்டைப்பயறு, பாசிப்பயறு சாகுபடி செய்யலாம். நிலக்கடலை, எள், சூரியகாந்தி பயிர்கள் கோடைக்கு ஏற்றவை. முறையான நீர்ப்பாசனத்துடன் தக்காளி, மிளகாய், கத்தரி சாகுபடி செய்யலாம். வறட்சியை தாங்கி பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் திரவ உயிரி உரத்தை பயன்படுத்தலாம். நீர் பற்றாக்குறை காலங்களில் பயிர்களை வாடாமல் இது பாதுகாக்கும். செடிகள் பச்சையாகவும் செழிப்பாகவும் வளர செய்யும். பொட்டாஷ் பாக்டீரியா போல இது பயிரின் ஊட்டச்சத்து உறிஞ்சும் தன்மையை மேம்படுத்தும். இதை பயன்படுத்தும் முறை ஒரு ஏக்கருக்கு 250 முதல் 500 மில்லி திரவ உயிரி உரத்தை எடுத்து அதை 150 முதல் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிர்களின் இலைகள் மீது அதிகாலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கலாம். பசலைக்கீரை, கொத்தமல்லி போன்றவற்றை நிழற்பாங்கான இடங்களில் பயிரிடலாம். நிலத்தை பயிரிடாமல் விட்டால் களைகள் சேர்ந்து

தரிசாகி விடும். அதற்கு பதிலாக தக்கை பூண்டு அல்லது சணப்பை போன்ற பசுந்தாள் உரப்பயிர்களை சாகுபடி செய்து நிலத்தில் உழுது விடுவதன் மூலம் மண்ணின் வளம் நீர்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கலாம். உரச் செலவும் குறையும். விவசாயத்துடன் தேனி வளர்ப்பு, பால் பண்ணை, கோழி வளர்ப்பு போன்ற தோட்டக்கலை சார்ந்த தொழில்களில் ஈடுபடலாம். இது கூடுதல் லாபம் தரும். வேளாண் தகவல்கள் கேட்டோம். வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடு பயிர் காட்டும், ஆவாரை கதிர் கட்டும். நிறைவாக விடை பெறுமுன் நீடித்த விவசாயத்திற்கு நிலையான தீர்வு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையே. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத்

0: திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அது அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இரவு 8:05.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் மதுர தென்றல் தொடர் இசை மழையாக.

0: உன்னோட வயலன் எங்கப்பா?
1: கார்லயே இருக்கு சார்.
0: அதுவும் இங்க இன்னொரு வயலன் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. Yes, ready. One.

நேரம் 9:15 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தஞ்சல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளையும் யூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 9:30. நாம் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு எந்த நட்சத்திரத்தோட திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாவித்ரி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்க போகிறோம். முதல் பாடலாக கேட்கலாம் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 9:38 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில். இன்று சாவித்ரி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அடுத்த பாடலாக கேட்கலாம் பாத காணிக்கை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆனந்தா, நான் என் கண்ணையே உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும்
1: பார்க்கிறேன். அது நீ கவலைப்பட.
0: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி அம்மா.

நடிகையர் திலகம் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட சாவித்ரி அவங்க நடித்த திரைப்படத்தில் இருந்து தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்க வந்து எங்கே பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திர மாநிலம் குண்டூரில் தான் பிறந்தாங்க. டிசம்பர் 6, 1934 பிறந்திருக்காங்க. 1950-60களில் கோலோச்சிய பழம்பெரும் இந்திய நடிகையும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் சாவித்ரி திகழ்ந்தாங்க. நடிகையர் திலகம் மற்றும் மகாநதி என்று அன்போடு அழைக்கப்பட்ட இவங்க தன்னோட யதார்த்தமான நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்டாங்கன்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு மட்டும் இல்லாமல் மலையாளம், இந்தி, கன்னட மொழிகள்லையும் நடிச்சிருக்காங்க. இவங்களோட மறக்க முடியாத படங்களா மாயா பசார், பாசமலர், மிஸ்ஸியம்மா இந்த மாதிரியான திரைப்படங்களை சொல்லலாம். உடல்நலக்குறைவு காரணமாக 19 மாதங்கள் கோமா நிலையில் இருந்த அவங்க தன்னோட 47வது வயதில் 1981 டிசம்பர் 26 காலமானாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசு இவங்களோட நினைவாக 2011 நினைவு தபால் தலை ஒன்றை வெளியிட்டுச்சாம். சாவித்ரியின் புகழ்பெற்ற திரை வாழ்க்கை பற்றி கேட்டோம். நிறைவாக அவர் நடித்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நிறைவு பெற்றது நட்சத்திர கீதங்கள். கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இரவு 11 மணி. நாளை சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்டா மாதம் 25 நாள் பிராப வருடம் ஆணி மாதம் 1 2026 திங்கட்கிழமை நாள் ஒரு குரல் எண் 294 காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தான் நல்லவை கேட்க. பொருள் ஈட்டல் வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேலி, இன்று ஒரு செய்தி. அந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி பகுதியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து, காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவியாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ். காலை 7 மணிக்கு அறிவோமா 1000, 7:10 மதுரத்தின்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் அறிவியலும் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன். காலை 7:35 மதுரத்தின்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தின்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தின்றல், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்வியல் ரகசியம் யோகா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் எஸ் சிவபிரகாஷ் அவர்கள் வழங்கும் உரை. காலை 9:00 அரங்கிசை சித்தூர் ஜி வெங்கடேசன் புல்லாங்குழல், டாக்டர் வி ஐ வி சுதர்சன் வயலின், ராம்நாடு வி ராகவன் மிருதங்கம். காலை 10:00 செய்தி சுருக்கம், 12 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம், 11:02 அரசின் 12 நிறைவை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், தொடர்ந்து மதுரத்தன்றல். மதியம் 12:00 நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை டாக்டர் எஸ் பிங்கப்பாணி அவர்களுடைய பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என் உயிர் தோழி, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத்தன்றல், மதியம் 2:40 ஹிந்தி லெசன். ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவன் சௌமியா ராமகாந்த் வர்மா. மதியம் 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவாகி மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 ஆரம்பமாகிறது. 5:30 மதுரத்தின்றல், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள். நிகழ்ச்சியில் மின்சார கனவு திரைப்பட பாடல் கேட்க இருக்கின்றோம். மாலை 6:30 மாநில செய்திகள்.

6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரத்தன்றல், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் நந்தகோபால். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். புலிக்குளம் மாட்டின வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 8:30 அச்சாணி. பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் பாலமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்க இருக்கின்றோம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 8:45 மதுரத்தன்றல், 9:00 ஆங்கில செய்திகள், 9:15 செய்திச்சுடர், 9:30 இசை பேருரை, நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் பாட்டு, 10:30 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நிகழ்ச்சிகள் நிறைவாகும். இவையாவும் அதிகாலை முதல் ஒளிபரப்பாக உள்ள நம் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்
1: நேர்களே இணைந்திருங்கள் இசையோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.